0: गच्छति एकविंशेन ऋषन्धत्ते सप्तदशेन प्रजायते तस्मात् सप्तदशस्तो मौनजलस्यः प्रजापतिर्वे सप्तदशः प्रजापतिरेव मध्यलोकस्य प्रजाप्यै.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Ageshwaran Nambodiri.
2: Bhava Sharva Ishana Pashupati Rudra Ugra Bhima Mahadeva Vidhana Ashtakasya Adhikaranam Vachyam Param Brahma.
3: Adhikaranam ityasya Vachyam Adhikaranam Adheya Adhikarana Bhavaha Nasti Vachyam Ityartha Param Brahma.
2: अस्य सकलशब्दवाच्यत्वेपि परभावबोधकत्वेन मुख्यतया भवादिशब्दाभिधेयत्वेन न अन्यशब्दाभिधेयत्व अभिधेयत्वभङ्गप्रसङ्गः अभावप्रसङ्गः.
3: अर्थं पुरीयते?
2: अस्य सकलशब्दवाच्यत्वेपि
3: अस्य परमात्मनः
2: सकलशब्दवाच्यत्वेपि
3: सकलशब्दवाच्यत्वं सिद्धान्ते अङ्गीकृतं वर्तते. सकलशब्दवाच्यत्वं तर्हि अष्टौ नामानि विशिष्य किमर्थं गृहीतानि? अष्टशब्दवाच्यत्वं यदि उच्यते तर्हि अष्टभिरेव शब्दैः सह वाच्यः इति खलु स्यात् इत्युक्ते अप्रि उद्देश्यमिल्ल. परभावबोधकत्वेन मुख्यतया
2: अस्य
3: परभावबोधकत्वेन मुख्यतया अष्टौ नामानि गृह्यन्ते. परभावं न व्याख्यानं मण्डरा इवर् विशिष्य जन्मादिकारणत्व तदुपाद उपपादक गुणबोधकत्वेनेत्यर्थः. जन्मादि कारणत्वस्य उपपादकाः एव गुणाः. எந்த குணம் இருந்தால் ஜென்மாதி காரணத்துவம் சித்திக்குமோ அந்த குணங்களே வச்சுண்டு அந்த குணங்களே பிரவர்த்தி நிமித்தமா வச்சுண்டு எந்த சப்தங்கள் இருக்கோ அந்த சப்தங்களை இங்க சங்கிரகம் பண்ணி வச்சிருக்காரு. அஷ்டம் ஐயோ அந்நியபி எக்கிஞ்சு குணவாச்சகா பவந்தி பரந்து விசிஷ்ய ஜென்மாதி காரணத்துவம் முக்கியம். அதுதான் லக்ஷணத்தில் சேர்ந்திருக்கு இல்லையா? அந்த அந்த லட்சணத்தில லட்சணம் ஜென்மாதி காரணத்துவம். அந்த ஜென்மாதி காரணத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய ஜென்மாதி காரணத்துவம் எதனால சமர்த்தனம் பண்ணணுமோ அந்த குணங்களை சொல்லக்கூடிய பேருகள் முக்கியமா வச்சிருக்கு.
2: அன்யசப்தாபிதேயத்வம்
3: நாஸ்தி சொல்லல.
2: सर्वत्र सदा भवति इति भवशब्दवाच्यं
3: क्रमेण व्याख्यानं करोति. भवः इत्यस्य अर्थः भवति इति भवः
2: सर्वत्र सदा भवति
3: सर्वदा भवति सर्वदा भवति इत्यर्थः.
2: भूधातोः सत्तार्थत्वात्
3: भूधातोः सत्तार्थत्वात् भूसत्तायां
2: सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म इति
3: विज्ञायते. सर्वत्र अनुवर्तमानं सद्रूपं ब्रह्म विज्ञायते. सद्रूपं சத்தாரூபம் பிரம்ம விஜ்ஞாயது. அது அதனுடைய சுரூபம்.
4: அச்சேதனேபி வஸ்துனி சத்ரூபம் பிரம்ம
3: ஸ்வபாவம் திருஷ்யதே இதி வ தத் அபேக்ஷதே கதம் இதி வததி அக்ரே
4: அபின்ன நிமித்தோ உபாதானம்.
3: பஷந்து பிரம்ம சகலஸ்ய பிரபஞ்சஸ்ய உபாதானம் இதி யதா உச்சதே உடனே ஒரு கேள்வி வரும். என்ன தெரியுமா? இப்ப மிருத்து கடஸ்ய உபாதானம் இது அங்கீகரியதே லோகே ஸ்பஷ்டம். தஸ்ய அதுக்கு என்ன தெளிவு? இதுக்கு மிருத் கடஹா இது பிரதீதிர் திருஷ்யதே ஹலோ. தத்ர சாமானாதிகரணியன சப்த பிரயோகோ பவதி மிருத் கட சுவர்ணம் குண்டலம் எவஞ்ச உபாதான திரவியம் உபாதான திரவிய வாசக சப்தேன உபாதேய திரவிய வாசக சப்தஸ்ய சாமானாதிகரணியன பிரயோக லோகே திருஷ்யதே சர்வத்ர சுவர்ணம் குண்டலம் மிருத் கட இத்தியவம் யத்யத் மிருண்மயம் சர்வத்ர மிருத் மிருத் மிருத் பிரயோகம் கர்த்தும் சக்கியதே. யத்யத் சுவர்ணமயம் தத்ர சுவர்ணம் சுவர்ணம் இது பிரயோக்தும் சக்கியதே. தத்வத் பிரம்மைவ யதி ஜகதஹ உபாதானம் ஸ்யாத் லோகஸ்ய பிரபஞ்சே ஸர்வ வித்யமானஸ்ய ஸர்வஸ்ய உபாதானம் ஸ்யாத் தர்ஹி பிரம்ம கடஹ இதி பிரயோகஹ
4: ப்ரதீதிஹி
3: ஹி வா அபேக்ஷதே ஹலு. குத்ராபி பிரம்ம சாமானாதிகரணேன ப்ரதீதிர் அஸ்தி வா இதம் பிரம்ம இதம் பிரம்ம இதி ப்ரதீதிர் தத் நாஸ்தி ததா நாஸ்தி ஹலு
4: நாஸ்தி.
3: தர்ஹி கதம் பிரம்மணஹ உபாதானத்வம் அதுக்கு ஏதாவது ஒரு தெளிவு கொடுக்க முடியுமா கேட்டா அதுக்கு தெளிவு இருக்கு. பிரம்மணா பிரம் உபாதானத்துவம் கேன ரூபேணா இத்துக்தே சத்வேன ரூபேணா. சத்வம் பிரம்மணா சுரூபம் சுரூபே அந்தர்கதம் சச்சிதானந்தம் லட்சணத்தில் இருக்கு இல்லையா? சித்தும் இருக்கு. ஆனா சித்தும் இந்த ஜட வஸ்துனி தான் பிரதீயது. சத்வம் பிரதீயதே தத்ர உபாதானே உபாதான பதார்த்தே வித்தியமானம் சர்வமபி ரூபம் உபாதேயே பிரதீயதே அபேக்ஷா நாஸ்தி. ஏதோ ஒரு ரூபம் தெரிகிறதா இருந்தா போதும். इदानीं मृति अनेके धर्माः भवन्ति तत्सर्वम् आदाय प्रतिदृर्नास्ति नास्ति ज्ञायते खलु किं मृदि घटे अप्रतीयमानः कोऽपि धर्मः उच्यता आसीत् पिण्डरूपेण आसीत् पिण्डो घटः इति प्रतिदृर्नास्ति यतो तत्र तद् तत् किं भवति येन रूपेण प्रतिदृर्नास्ति तद् रूपं तर्कभाषया उच्यते चेत् उपादान तावच्छेदकं नास्ति तावदेव येन रूपेण तद् उपादानं भवति तद् रूपं तत्र प्रतीयते तद् पूर्वं मग तर्हि ब्रह्मणः केनचित् रूपेण कार्ये अनुवृत्तिः अनुवृत्ततया कार्येषु सर्वेषु अनुगततया प्रतीतिरपेक्षते मृत् घटः मृत् शरावः मृत् पात्रं मृत् अपि वर्णम् अन्तमादि सन् घटः सन् पटः सन् वृक्षः सन् சர்வத்திர சன் எங்க சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் சொல்லலாம் எது எல்லாம் தெரியறதோ இருக்கிறதா தானே தெரியறது சத்வேன பிரதியதே இது மகத் பிரமாணம் அஸ்மாகம் சத்ரூபம் கிஞ்சித் வஸ்து சர்வத்திர அனுகததையா பிரதியதே சர்வேஷு பிரபஞ்சே பிரபஞ்ச பதார்த்தேஷு எத்யத் பிரதியதே எத்யத் நியாயதே எல்லாமே சத்து தெரியறது சத்து சத்வஸ்து ஏகம் தெரியறது ஏகமா தெரியறது ஏகம் கிமபி வஸ்து சர்வத்ர அனுகதம் அனுகதமா இருக்கு நையாயிகானாம் அபி ஜாதி சித்தௌ இதமேவ கலு பிரமாணம் ஜாதி ஹி ஏக பதார்த்த கிமத்வம் கிமத்வம் கல்பிதே அனுகத பிரதீத்யா அனுகத பிரதீதி இருந்தா ஏதோ ஏகமா ஏகமாக ஒரு வஸ்து தெரியறதுன்னு அர்த்தம் இல்லைன்னா அனுகத பிரதீதி வராது கடத்துவம் கிமர்த்தம் அங்கீகரியதே கடம் வியக்தயஸ்து பின்னா பரந்து சர்வத்ர அயங்கடா அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி கடம் வியக்தயஸ்து பின்னா கடம் வியக்திஷு பின்னாஸ்து சத்ஸ்வபி அயங்கடா அயங்கடா இது ஏகரூபா பிரதீதி தாம் பிரதீதி நிர்வோடும் தத்ர தஸ்யாம் பிரதீதோ ஏகம் கிமபி விஷயோ வர்த்ததே அது வியக்தி இல்ல சரி அந்நிய கிஞ்சித் கல்பனியம் இது ஜாதி கல்பியதே தேனைவ நியாயேனா அந்த நியாயம் சமானம் தேனைவ நியாயேனா சர்வத்ர சது சது சது இது பிரதீதி அஸ்தி அது சத்தா ஜாதி சொல்லக்கூடாது நையாயிகஸ்ய சத்தா ஜாதி த்ரிஷ்வேவதேனா அங்கீகரியதே இது சர்வத்ர அனுபூயதே தரிஹி தது அந்த சத்துன்னு தெரியக்கூடிய வஸ்து ஏதோ ஒரு தனி பரமாத்மனஸ்வரூபம் அத்தவ உபாதானத்துவம் சம்பவதி பரமாத்மனஹ பிரத்யக்ஷம் நாஸ்தி இதம் ஏம ருதி சத்ரூபேண பிரத்யக்ஷம் அங்கீக்ரியதே அங்கீ கர்த்தவ்யமே பவதி
4: உபாதானதாவச்சேதக தர்மாஹ சர்வே தர்மாஹ தத்ர அபேக்ஷந்தே இதி நாஸ்தி
3: யத் ஏன ரூப தத் ஏன ரூபேண பிரதியதே தேன ரூபேண உபாதானம் தரிஹி சத்வேன ரூபேண பரமாத் பிரம்ம உபாதானம் பரியாப்தம் ததேவ ததர்த்தமேவ இதம் வியாக்யாயதே
4: சர்வத்ர அனுவர்த்தமானம் சத்ரூபம்
3: சர்வத்ர அனுவர்த்தமானம் இதி ஏகம் விசேஷணம் தத்தம் சத்ரூபம் ப்ரஹ்மா இதி விஜ்ஞாயதே
2: ததா ஹி ஸ்ருதிஹி சதேவ சௌம்யே
3: சௌம்யேதம் அக்ரஹாசீ ஹே சௌம்ய சௌம்ய இதி சம்போதனம் சௌம்ய உத்தாலகஹ ஸ்வேதகேதும் உபதிஷதி ஹே சௌம்ய இதம் இதானிம் த்ருஷ்யமானம் இதம் ஜகத் அக்ரே அக்ரே இத்யுக்தே ஸ்ருஷ்டேஹ பூர்வம் சதேவ ஆசீ சத்ரூபமாஹ ஏதோ ஒரு வஸ்துவா இருந்தது அது ஒரு வஸ்து எப்படி தெரியுது ஏகமேவ அத்விதீயம்
2: சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்மா
3: அங்கே சத்யம் இருக்கு
2: சத்யாத்ம பிராணாராமம் ஆனந்தம் சன்மஹா
3: இத்யாதி சத சத எங்க எல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்ருதிகள் போட்டிருக்கா
2: சன்மஹா இத்யாதி சன்கடஹா சன்பட்டஹா இதி சர்வ வஸ்துஷு அனுவிருத்தியா சத்ரூபஸ்ய பிரம்மணஹா சர்வோபாதானத்வம் சித்யதி
3: வியாக்யாதம்
2: மிருதுபரக்தம் கடாதிகம் ஹி மிருதுபாதானம் இஷ்யதே
3: மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே
4: உபரக்தம் இஷ்யதே பரிணாம
3: உபரக்தம் நம்ம தேன சம்பத்தம் இது
2: யுத்தம்
3: மிருதுபரக்ததையா பிரதீதி மிருத் கடஹா இது பிரதீதி மிருத்தோட சேர்ந்து தெரியறதுன்னு அர்த்தம் மிருதுபரக்தமா தெரியறதுனாலே மிருத்து அதனால தானே மிருத்து உபாதான காரணம் சொல்லுவோம் மிருதுபரக்தம் ஹி கடாதிகம் மிருதுபாதானகம் இஷ்யதே ததஹா சத்ரூபம் பிரம்மா பவசப்த வாக்கியம் பவதி லோகத்திலையும் அப்படிதான் இருக்கு அந்த சத்ரு சச்சப்தசி வியாக்கியானம் ஜாதம் भवशब्दस्य व्याख्यानं जातम्।
4: तत्र जन्मस्थिति लये कारणत्वं तत्र कथं भवतम् सर्वत्र सत्ता
3: तथा न जगदुपादानत्वं निरूपयितुं तस्य उपयोगः वर्णितः खलु इदानीं सत्तारूपत्वं तस्य अपेक्षते। सत्तारूपत्वं विद्यते चेदेव जगदुपादानत्वं तस्य निरूपयितुं शक्यते। सत्तारूपत्वं तर्हि सत्त्वेन रूपेण ब्रह्मणः प्रतिपादकः शब्दः भवति भवशब्दः भूधातोः सत्तार्थकत्वात्। अतः भवशब्दस्तु परमात्मनः जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति। जगदुपादानत्वप्रयोजकरूपप्रतिपादको भवति तस्मात् तस्य सङ्ग्रहः एवं रीत्या सर्वत्र योजनीयः।
2: सर्वशब्देन श्रीहिंसायामिति धात्वर्थवशात्
3: अत्र जगत् संहर्तृत्व तत्प्रतिपादनाय सर्वशब्दः लय लय संहर्त उपसंहर्त प्रलयकाले श्रुहिंसायाम् इति धातुः धात्वर्थवशात् सकल संहर्तृब्रह्म प्रतिपाद्यते। इदानीं श्रुतयः उच्यन्ते
2: तस्मात् उपसंहर्त्रे महाग्रसाय नमः
3: महाग्रासाय
2: महाग्रासाय नमः
3: महान् ग्रासः यस्य सः ग्रासः
2: गृह्यते
3: கிரசியதே இது கிராசம் சாதாரணமா கிராசம் சொன்னால் இது முழுங்கிறது இல்லையா சாப்பிடக்கூடியது அதுவும் இருக்கு சாதாரணமா சாப்பிடும் பொழுது எதிர்க்கு இல்லையா இவன் கிறிஸ்துவாக்கள் பிடிச்சதே அதுக்கு கிராசம் பேர் பரமாத்மா மகாகிராசா இது சவகிரம் தசிய கிராசா இது வை நமஹ அஸ்து
2: யஸ்ய பிரம்மச க்ஷத்ரம் ச உபே பவதஹ ஓதன ஓதன
3: यस्य ब्रह्म च क्षत्रं च उभे भवत ओदनः मृत्युर्यस्योऽसि उपसेचनं कैत्था वेद यत्र सः इति कठोपनिषद्वाक्यम्। यस्य ब्रह्मणः ब्रह्म ब्राह्मण क्षत्रियादिकं सर्वं ओदनः भवति मृत्युः उपसेचनं भवति सर्वसंहर्ता इति तात्पर्येण श्रुतिः एवं कल्पनया साहित्यश्लोकवद् अस्ति समग्रं जगत् ओदन मृत्युः उपसेचनम् ओदनम् பட்சணம் பண்றதுக்கு தானே உபசேஜனம் என்ன அவலேகம் மாதிரி இருக்கும் இல்லையா இதுதான் உபசேஜனம் மிருத்யுவே உபசேஜனமா வச்சுட்டு சமகிர பிரபஞ்சத்தையும் சாப்பிடக்கூடியவர் அர்த்தம் பரமாத்மாவை வர்ணனம் பண்றது
2: இத்தியாதிபிஹி சர்வசம்ஹாரத்ர பிரம்ம
3: ஸ்ருயதே
2: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்ம
3: நிருபாதிக பரமேஸ்வரிய விசிஷ்டத்வ நிருபாதிகமான பரமேஸ்வரியம் பரமம் ஐஸ்வர்யம் விசிஷ்டத்வாத் ஈசான சப்த வாச்சியம் பிரம்மா ஈசான சப்தேனாபி பிரம்ம ஈசான சாபேக்ஷம் நாஸ்தி இது அஸ்மாகம் ஐஸ்வர்யம் தூ சாபேக்ஷம் பவதி அஸ்மதபேக்ஷயா அன்யஸ்ய ஐஸ்வர்யம் ததபேக்ஷயா அன்யஸ்ய இது சாபேக்ஷம் ஐஸ்வர்யம் பரமாத்மனத்து நிரபேக்ஷ நிருபாதிகம் ஐஸ்வர்யம்
2: ய இமான் லோகா நீஷத ஈஷினிபி இது ஸ்ரவணா
3: ஈஷனிபி
2: ஈஷினிபி
3: ஈஷினிபி நிர்காலம் அத்ர ஈஷனிபி நிர்க இது இதெல்லாம் அங்க இருக்க அந்த அதர்வ சீர்ஷத்தில் இருக்க
2: பூர்வம் ஏவமேவ ஈஷினிபி தித்யே அஸ்தி அத்ர சிம்பல் கிருத்வாத
3: அஸ்து அது அந்த உபநிஷத்தை பார்க்கணும் அதிலிருந்து நிறைய வாக்கியங்கள் எடுத்து எடுக்கிறார் இவர்
2: இது ஸ்ரவணா
3: ஈஸ்வரஸ்ய
2: ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யாபேக்ஷிதயா பசுபதி
3: அபேக்ஷதயா
2: வியாபேக்ஷதயா பசுபதி
3: ஈஷிதவ்யாபேக்ஷதயா ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்யம் வேணும் இல்லையா ஒருத்தர் நியந்திரணம் பண்றதா இருந்தா நியமிக்க கூடிய ஏதோ ஒன்று வேணும் அதை அபேட்சிச்சு தான் நியமனம் பண்ண முடியும் ஈஸ்வரஸ்ய ஈஷிதவ்ய அபேக்ஷதயா மான்
2: பாஷசம்பந்தேன பசுத்வ வ்யவஹாரத் பசுக்ரஹண பசுக்ரஹணாத் पशुपाशद्वयं
3: सर्वे जीवाः अत्र ग्राह्याः पशुशब्देन ग्राह्याः सर्वेषां तद्विपदां चतुष्पदां सर्वेषां प्राणिनां पशुशब्देन ग्रहणं कर्तव्यम् तत् पशुशब्दः एतैः लिखितः अत्र पशुशब्दोऽपि जीवेषु शक्त्या प्रयुज्यते इति न भ्रमितव्यं गौण्या प्रयुज्यते पशुशब्दः पशुः इत्युक्ते जीवः इति वाच्यार्थः नास्ति पशुः इत्युक्ते एवं चतुष्पदामेव पशुः इति वाचकशब्दः परन्तु अत्र शास्त्रे जीवसामान्यपरतया पशुशब्दः प्रयुज्यते स तु गौण्या प्रयुज्यते इति पशो पशुरिव पशुः इति அதீன அந்த கட்டுப்பாடோட இருக்கிறதுனால பந்தனே
4: பந்தன்
2: சமான
3: அபிப்பிராயண கௌண்யா பிரயுஜ்யதே பசுசப்தா தஸ்ய பந்தனம் எத்யத் வர்த்தது சர்வம் பாசசப்தேன உச்யதே
2: அனேன சிதசின் நியாமகம் பிரம்மா இதி விஜ்ஞாயதே
3: சிதசின் நியாமகம் சிதாம் சிதாம் அசிதம் அசிதாம் ச நியாமகம் பிரம்மா இதி லப்யதே
2: संसार रुद्रावकत्वात् रुद्रशब्दवाच्यं ब्रह्म
3: अग्रे रुद्रशब्दः संसार रुक् रुजं द्रावयति इति रुद्रः रुजं द्रावयति इति रुजः संसार रोगः संसारान् मोक्षं ददाति इत्यर्थे
2: तरति शोकमात्मवित्
4: याधि
3: रुग् रुजौ रुजः जकारान्तशब्दः अधिक दुःखं रोगः इत्यादि अर्थः तत् द्रावयति द्रावयति इत्युक्ते
2: உச்சதே
3: உன்னீகர்த்தும் அத்த உரத்தேஜோனியம் ஸ்வரூபம் நிறையே அந்நீயேன தேனூத்தம் மரஞ்சி போறது அப்புறம் பதம் சுவர்ணம் தைஜசம் இத்துச்சதே ஹலு தஸ்ய ரூபம் பார்த்திவேன ரூபேன அபிபூதம் தீபிகாயம் பிரயோகம் பவதி அது என்ன அர்த்தம் மறந்து போயிருக்கு பார்த்திவேன ரூபேன அபிபூதம் பவதி சுவர்ணஸ்ய அது சுவர்ணம் தைஜசம்னா பாஸ்வர சுக்லமா இருக்கணும் இல்லையா அது பீத ரூபமா தெரியுது தது பீதத்வாத் பிருத்திவி இது பூர்வபக்ஷி வததி ததா நாஸ்தி தது பார்த்திவம் பீத ரூபம் வர்த்ததே பார்த்திவேன பீத ரூபேன சுவர்ணஸ்ய தைஜசம் ரூபம் தத்ர அபிபூதம் அத்தத அபிபூதம் நாம கோர்த்தா அது தெரியறது இல்லைன்னு அர்த்தம் இதனால அது தெரியறது இல்லைன்னு
4: அர்த்தம்
3: குத்ரா அஸ்து அர்த்தம் ஆகுது ஹலு பரதேஜோபிஹி அனபிபவனீயம் மறக்க முடியாம இருக்கிற மறக்க முடியாத தேஜஸ் தேஜா அப்பேற்பட்டு தேஜஸ் இருக்கிறதுனால உக்ர சப்த வாச்சியத்துவம் பிரம்மணா
4: தூரியோ
3: அபிபூதம் தாவது
2: சத்பிரகாசம் பரப்பிரகாசம்.

0: பந்தனத்தில் இருக்கிற வரைக்கும் பயம்தான், இல்லைன்னா பிரவர்த்திக்காது. ஏதோ ஒரு பயம் இருக்கணும். நியாமகத்துவேனா நியாமகசி விஷய பயம் பவதி, அதான் நிகில சேதன பயஹேதுதயா பீமசப்தாபிதேயம் பிரம்மாத பீமா பயஹேதுத்வ பீமா இது உச்சதே. மகத்துவம் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம் இல்லையா, மகத்துவேன ரமதே இது மகாதேவானந்தே சுவானுபவானந்தே ரமதே சர்வதா ரமதே. ரமிக்கிறதுக்கு இன்னொன்னு தேவைப்படுறதுன்னு நமக்கு கஷ்டம். ஸ்வசீவ ஸ்வரூபே யஹ ரமதே அசிக்கிறது அந்நந்த அபேட்சதே கலு மகத்வேன தீவ்யமானதையா மகாதேவ இத்துச்சதே சிவஹா இது
1: ததா அதர்வ சிரசி அத கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ
0: கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ
1: சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவ.
0: நம்மளே சொல்ற மாதிரி ஸ்ருதிய சொல்றது கஸ்மாத் உச்சதே மகாதேவஹ யத் சர்வான் பாவான் பரித்யஜ்ய ஆத்ம ஞான யோகைஸ்வரியே மஹதி மஹீயதே தஸ்மாத் உச்சதே மகாதேவஹ இதி அஸ்து
2: அபி அதர்வ சிரஹ மகாதேவஹ இதி அத்ரபி காரணத்வம் விவக்ஷிதம்
0: சர்வத்ர பரமாத்மனஹ ஜகத் சம்பந்தி யத்யத் அஸ்தி ஜகத் ஸ்ருஷ்டி ஜகத் சம்ஹாரம் ஜகத் பரிபாலனம் ததுபயுக்தாஹ ஏ அம்சாஹ தே அத்ர வர்த்தந்தே.
1: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிகில மங்களாதாரதயா சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த
0: ஸ்வபாவதயா
1: சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி.
0: நிரஸ்த சமஸ்த சம்சார கலங்கதயா நிரஸ்தாஹ சமஸ்தாஹ சம்சார கலங்காஹ யஸ்ய எந்த ஒருவனுக்கு சம்சார கலங்கங்களோட சம்பந்தம் இல்லையோ சம்சார தோஷங்கள் வர்றது இல்லையோ நாஸ்தி அதனால நிகில மங்கள ஆதாரதையா நிகில சர்வேஷாம் மங்களானாம் ஆதாரபூதம் பவதி அதஹ சிவ சிவஹ இது சிவ தத்துவம் யத் அவகம்யதே தத் உக்த ஸ்வபாவதயா சிவ தத்துவம் யத் வர்த்ததே இப்போ சொன்ன உக்த ஸ்வபாவதயா உக்த ஸ்வபாவஹ
1: சொன்ன
0: சப்தைஹி உச்சமானைஹி ஸ்வபாவைஹி யுக்ததயா சகல ஜகத் ஜன்மாதி காரணம் பவதி வா வா இது சந்தேகோ ந கர்த்தவ்யம் பவத்யேவா இது தரிசயிதுமேவ ஸ்ருதி ஸ்ருதிவி ஸ்ருதிஷு ஏதாதுஷா சப்தாஹ தத்பரதயா பிரயுஜ்யந்தே
2: தஸ்மாத் லக்ஷணமபி
0: உபபத்யதே இதி அர்த்தா தத்ர
1: தத்ர தாதிருஷ மஹிமனி ஜகத் உபய காரணத்வ சம்பவாத் ததேவ
0: ஜகத் உதய காரணத்வம் இல்லையா
1: உபய காரணம்
2: உபய காரணம்
0: உபய சத்தியம் உபய காரணத்துவம் உபயவிதம் காரணத்துவம் நிமித்த காரணத்துவம் உபாதான காரணத்துவம் சம்பவதி
1: தேதாதிருஷ மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே
0: மகத்வாத் பிரம்ம இத்யுச்யதே ப்ரஹி விருத்தௌ இதி தாது நிஜதிஷய ப்ரஹத்வவத் இத்யர்த்தஹ மனிம் பிரத்யய ப்ரஹி விருத்தௌ ப்ரஹ்மதி ப்ரஹ்மணம் இத்யுச்யதே கலு பெருசா வருதுன்னா உபப்ரஹ்மணம் பெருசா வருதுன்னர்த்தம் இதம் தத்ர உபபதம் கிமபி நாஸ்தி தரி நிஜதிஷயம் ப்ரஹத்வம் தஸ்ய ஞாயதே அப்பேற்பட்டது பிரம்மசப்தத்தினாலையும் அப்படிதான் தெரியும்.
1: ததேவ சிவசப்த வாச்சியம் ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சித்தம்
0: ஆனந்தாதி தர்மாஸ்ரயதயா சிவசப்த வாச்சியம் பவதி மங்களஸ்வரூபமா இருக்கிறதுனால சிவசப்தஸ்ய வாச்சியார்த்தம் பவதி
1: அத்த ஆனந்தாதீனாம் விகல்பாதி விசிந்தா நிரர்த்திகா
0: ஆனந்தாதீனாம் விகல்போ வா சமுச்சயோ வா இத்தியாதி சிந்தாயாக இதானிம் அவகாசோ நாஸ்தி யதா ஏவம் சிந்தியதே உச்சதே ஏகமேவ பிரம்ம அநேகைஹி குணைஹி விசிஷ்டதயா ஸ்ருத்யா உபதிஷ்யதே
2: ஆனந்தமித்யுக்தே சக்திஹி இத்யேவ
0: அஸ்து யக்கிஞ்சித் போது அநேகைஹி குணைஹி ஜகத் காரணத்வ ஜகத் பரிபாலகத்வ ஜகத் சம்ஹர்த்ருத்வாதி ஆதி உபபாதகைஹி பஞ்சகிருத்யம் பஞ்சகிருத்ய உபபாதகாஹ பஞ்சகிருத்யானி பரமாத்மனஹ உபபாதயிதும் ஏ குணாஹ அபேக்ஷந்தே தேஷாம் குணானாம் வாசகாஹ சப்தாஹ தத்ர தத்ர தத்ர ஸ்ருத்யா உச்சந்தே அது பார்த்துட்டு அது வேற பிரம்மமா இது வேற பிரம்மமான பிரமிக்க கூடாது அந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லை ஒரே பிரம்மத்தை ஏகமேவ அத்விதீயம் அஸ்ய அது உபபாதக குணைஹி தத்ர தத்ர கீர்த்தனம் பவதி இத்தேவ அவகந்தவ்யம் ஸ்பஷ்டம்.
1: मायां तु प्रकृतिं विद्यात् इति मायायाः प्रकृतित्वम् ईश्वरात्मकाय
0: ईश्वरात्मिकायाः एव।

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வசம்.

சகஸ்ரபதே நமஹ வரியசே நமஹ வரதாய வந்தியாய நமஹ சங்கராய நமஹ பரமேஸ்வராய நமஹ கங்காதராய நமஹ சூலதராய நமஹ பரார்த்தைக பிரயோஜனாய நமஹ.

ஸ்வாஹாய நமஹ அபரிச்சேத்யாய நமஹ கௌரி பர்த்ரே நமஹ கணேஸ்வராய நமஹ அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ த்ரிவர்க்காய நமஹ ஸ்வர்க சாதனாய நமஹ ஞானகம்யாய நமஹ.

ீஷாய நம சுச்சயே நம அந்தராய நம சர்வ பிரணய சம்வாதினே நம விருஷாங்காய நம விருஷவாஹனாய நம ஈஷாய பி

சுகினே நமஹ, சோமபாய நமஹ, அமிர்தபாய நமஹ, சோமாய நமஹ, மகாநீதயே நமஹ, மகாமதயே நமஹ, அஜா

சகலாய நமஹ, ஸ்தபதி ஸ்திராய நமஹ, விஜிதாத்மனே நமஹ, விதேயாத்மனே நமஹ, பூதவாஹன சாரதயே நமஹ, சகணாய நமஹ, கணகார்யாய நமஹ, சுகீர்த்தயே நமஹ, சின்ன சம்சயாய நமஹ, காமதேவாய நமஹ, காமபாலாய நமஹ, பஸ்மோதூளித விக்ரஹாய நமஹ, பஸ்மப்ரியாய நமஹ, பஸ்மசாயினே நமஹ, காமினே காந்தாய நமஹ, கிருதாகமாய நமஹ, சமாயுக்தாய நமஹ, நிவ்ருத்தாத்மனே நமஹ, தர்மயுக்தாய நமஹ, சதாசிவாய நமஹ,

நமஹ ஓஜஸ்வினே சுத்த விக்ரஹாய நமஹ ஹிரண்யரேதசே நமஹ தரணயே மரீச்சயே நமஹ மஹிமாலயாய நமஹ மஹாஹ்ரதாய நமஹ மஹாகர்பாய நமஹ சித்த விருந்தாரவந்திதாய நமஹ வ்யாக்ரசர்மாதராய நமஹ வ்யாலினே நமஹ மஹாபூதாய நமஹ மஹாநிதயே நமஹ அமிர்தாங்காய நமஹ அமிர்தவபுஷே நமஹ பஞ்சயஜ்ஞாய நமஹ பிரபஞ்சனாய நமஹ பஞ்சவிம்சதி தத்வஜ்ஞாய நமஹ பாரிஜாதாய நமஹ பராவராய நமஹ சுலபாய நமஹ சுவ்ரதாய சூராய நமஹ வாங்மயைக நிதயே நமஹ நிதயே நமஹ வர்ணாஶ்ரம குரவே நமஹ வர்ணினே நமஹ சத்ருஜித் சத்ருதாபணாய நமஹ ஆஶ்ரமாய நமஹ க்ஷபணாய நமஹ க்ஷாமாய நமஹ ஞானவதே நமஹ அசலாச்சலாய நமஹ பிரமாணபூதாய நமஹ துர்க்ஞேயாய நமஹ சுபர்ணாய நமஹ வாயுவாஹனாய நமஹ தனுர்தராய தனுர்வேதாய நமஹ குணராசயே நமஹ குணாகராய நமஹ அனந்ததிருஷ்டயே நமஹ ஆனந்தாய நமஹ தண்டாய தமயித்ரே நமஹ தமாய நமஹ அபிவாத்யாய நமஹ மகாச்சாரியாய நமஹ விஸ்வகர்மணே நமஹ விசாரதாய நமஹ வீதராகாய நமஹ விநீதாத்மனே நமஹ தபஸ்வினே நமஹ பூதபாவனாய நமஹ உன்மத்தவேஷாய பிரச்சன்னாய நமஹ ஜிதகாமாய நமஹ அஜிதப்ரியாய நமஹ.

ராமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்ய கல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவண கீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்ன நாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோ லக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மஹாகாயாய மஹாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மஹாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோக விக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீ வல்லபாய நமஹ, பிராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜ்ஞானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்லவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்ரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அச்சலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய.

ஸ்வாஹாய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஜ்ஞேயாய நமஹ, ஜ்யேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ,

ஜனகாய நமஹ, சாரு விஷல்யாய நமஹ, லோகசல்ய கிருதே நமஹ, சதுர்வேதாய நமஹ, சதுர்பாவாய நமஹ, சதுராய சதுரப்ரியாய நமஹ, ஆம்னாயாய நமஹ, சமாம்னாயாய நமஹ.

0: न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, विरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मद्वर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, श्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, भूर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, अमराधिपाय नमः, लोकबन्धवे नमः, लोकनाथाय नमः, कृतज्ञाय कृतिभूषणाय नमः, अनपायक्षराय नमः, कान्ताय नमः, सर्वशास्त्रभृताम्बराय नमः, तेजोमयाय नमः, लोकमायाय नमः, अग्रण्ये नमः, अणवे नमः, शुचिस्मिताय नमः, प्रसन्नात्मने नमः, दुर्जयाय नमः, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, த்ருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்த்திஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, ப்ரபவாய நமஹ, ப்ராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மஹாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஶ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வத்ருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோ ராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ, வேத்யாய நமஹ, வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ, சர்வாச்சாராய நமஹ, முனீஸ்வராய நமஹ, அனுத்தமாய நமஹ, துராதர்ஷாய நமஹ, மதுராய நமஹ, பிரியதர்ஷனாய நமஹ, சுரேஷாய நமஹ, சரணாய நமஹ, சர்வஸ்மை நமஹ, சப்த பிரம்ம சதாங்கதயே நமஹ, காலபக்ஷாய நமஹ, கலங்காரயே நமஹ, கங்கணீகிருத வாசுகயே நமஹ, மகேஷ்வாசாய நமஹ, மஹீபர்த்ரே நமஹ, நிஷ்கலங்காய நமஹ, விஷ்ருங்கலாய நமஹ, த்யுமனயே தரணயே நமஹ, தன்யாய நமஹ, சித்திதாய நமஹ, சித்திசாதனாய நமஹ, நிவ்ருத்தாய நமஹ, சம்வ்ருதாய நமஹ, ஷில்பாய நமஹ, வியூடோரஸ்காய நமஹ, மஹாபுஜாய நமஹ, ஏகஜ்யோதிஷே நமஹ, நிராதங்காய நமஹ, நாராயணாராயண பிரியாய நமஹ, நிர்லேபாய நமஹ, நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ, நிர்வ்யக்ராய நமஹ, வ்யக்ரநாசனாய நமஹ, சவ்யஸ்தவ பிரியாய நமஹ, ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ, அநாகுலாய நமஹ, நிரவத்ய பதோபாயாய நமஹ, வித்யாராஷயே நமஹ, அவிக்ரமாய நமஹ, பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ, க்ஷுத்ரக்னே நமஹ, நித்யசுந்தராய நமஹ, தைர்யாக்ரிய துர்யாய நமஹ, தாத்ரீஷாய நமஹ, சாகல்யாய நமஹ, சர்வரீபதயே நமஹ, பரமார்த்த குரவே திருஷ்டயே நமஹ, குரவே நமஹ, ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ, ரஸாய நமஹ, ரஸஜ்ஞாய நமஹ, சர்வஜ்ஞாய நமஹ, சர்வசத்வாவலம்பனாய நமஹ. இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to Shaivam.org radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

அக்னௌ அஷாஆல்ஹை யுத்ஸுப்ருதானா சுபப்ரிக்யஸ்வர்ஷாமப்ஸாம் வ்ரஜனஸ்ய கோபாம் பரேஷு ஜாக்யே சுக்ஷிதிக்யே.

மாத்வாதானதீஷீஷே வீர்யஸ்யோபயேஏப்யஃ ப்ரசீகித்ஸாக இஷ்டௌ அஷ்டவ்யக்யத் ககுபஃ ப்ருதிவ்யாஸ்த்ரீதன்வயோஜானா சப்தசிந்தூன் ஹிரண்யாக்ஷஸ் சாவிதா தேவ ஆகாத்ததத்ரத்னா தாஷுஷேவார்யாணி.

0: इति त्रयत्रिंशोऽध्यायः। ओम्।
1: ओम नमः शिवाय। यू आर लिसनिंग टू शैवम.org रेडियोस 24/7 स्पिरिचुअल चैनल्स फ्रॉम शैवम.org। ओम नमः शिवाय।
2: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் ஷைவம் டாட் ஆர், தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய்.
3: அந்யமீஷம் சரணம் பிரபத்யே. அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயேம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சலாம் அகம் புகுந்தீர்த்து உன் அகுகை சிறையாய் அருணாச்சலாம் ஆறு காவினை ஆண்டனை அகற்றி

சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம்.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நமஸ் சிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

அந்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ பரமேஸ்வர. ஏதத் சர்வம் ஸ்ரீ உமா மகேஸ்வர பரபிரம்மார்ப்பணமஸ்து, லலிதாம்பிகே சாம்பசிவார்ப்பணமஸ்து, ஸ்ரீமதி கௌரி சமேத சாம்பசிவார்ப்பணமஸ்து. கனச்சரணகிருதம் வாக்காயஜம் கர்மஜம் வா ஸ்ரவணநயனஜம் வா மானசம் வா அபராதம் விஹிதம் அவிஹிதம் வா சர்வம் ஏதத் க்ஷமஸ்வ.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோர்சஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 4 Dashati 8. Thank you.
2: Om Puram Bhindaryuva Kavirami Tauja Ajayata Indro Vishvasya Karmano Dharta Vajri Purushtotaha பிரபவஸ்திருஷ்டோ பமிஷம் வந்தத்வீராயேந்தவே தியாவோ மேதசாத யே பூரம் த்யாபிவாசதி கஷ்யபஸ்ய ஸ்வர்வீதோ யா பாஹுஸ் ஸ யோஜாமிதி யாயோர்விஸ்வமபிவ்ராதம் யஜ்ஞம் தீராணி சாய்ய அர்ச்சத ப்ரார்ச்சதானாரஃ ப்ரியமேதாஸோ அர்ச்சத அர்ச்சந்த புத்ரா காபூத பூரமித்ருஷ்ட்வார்ச்சத உக்தம்.

0: trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambodiri.
2: Om Namah Bhadrathaya Lokanam Sudhirekale Satchidananda Upaya Shivaya Paramatmane.
3: Rakshana Pramanatinahi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam
3: इत्यतः आह
4: शास्त्रयोनित्वात् सूत्रस्य अवतारिका दीयते इदं तु प्रसिद्धं लक्षणप्रमाणाधीना हि वस्तुसिद्धिः यदा लक्षणमुच्यते तदानीं तल्लक्षणकं वस्तु केन प्रमाणेन सिद्ध्यति इति प्रमाणविषयक आकाङ्क्षा भवति तदानीं प्रमाणं वक्तव्यं तदर्थं प्रमाणं वक्तुं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात् इति नैव यादृशं लक्षणं ब्रह्मणः उक्तं तादृशलक्षणविशिष्टं ब्रह्म वर्तते इत्यत्र किं प्रमाणम् इति प्रमाणविषयकजिज्ञासा अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम् एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा प्रत्यक्षमस्ति वा अनुमानमस्ति वा अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं शास्त्रं वेदः तदेव मूलप्रमाणम् अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति न तु स्वतन्त्रं प्रमाणं तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्
3: यतः शास्त्रं योनिः प्रमाणं तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः
4: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः तत्र किं प्रमाणं ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः वेदेन उच्यते वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति जगज्जन्मादिलक्षणं यस्य तत् जगज्जन्मादिलक्षणं ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति यतः शास्त्रं योनिः प्रमाणम् अत्र योनिशब्दः वर्तते सूत्रे अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थं योनिशब्दतक् कारणम् अर्थं साधारण अद् कारणं नाम हेतुः ஹேது ரெண்டு விதத்தில் இருக்கு ஒன்று காரகஹேது இன்னொன்று ஜ்ஞாபகஹேது தெரியும் இல்லையா காரகஹேது ஜ்ஞாபகஹேது காரகம்னா ஜனகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது இப்போ வன்னியின் தூமத்தை எடுத்து பாரு வன்னியும் தூமவும் அனுமானத்தில் தூமஹ ஹேதுன்னு சொல்கிறோம் இல்லையா தூமஹா கதம் ஹேது பவதி வன்னி கலு ஹேது தூமஸ்ய யார் ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோ என்ன பதில் தூமம் வன்னிக்கு காரணமா வன்னி தூமத்துக்கு காரணமா வன்னி தானே தூமத்துக்கு காரணம் அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும் அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது வன்னி பிரதி தூமா ஞாபக
4: அதுதான் அடுத்து அதுதான் சொன்னேன் பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே யதஹ வன்னி தூமஸ் ஜனக ஹேது காரக ஹேது அதேவ தூமஹ வன்னே ஞாபக ஹேது காரணம் வினா காரியம் நஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி காரியம் காரணம் ஞாபகத்தை காரணத்தை தெரிவிக்கிறது அதனால அனுமானத்துல தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம் அத்த அப்போ என்னாச்சுன்னா யோனி சப்தத்துக்கு காரணம்னு அர்த்தம் காரணம் ரெண்டு விதமா இருக்கு ஜனக காரணம் ஞாபக காரணம் காரக ஹேது ஞாபக ஹேது பிரகிருத்த பிரம்மண காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மண ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி பிரம்மண அநாதித்வாத் தரி பிரம்மண ஜாபக ஹேது கா பிரம்மம் இருக்கு இப்பேற்பட்ட லட்சணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு இத்தியத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம் ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன இயம் பிரமாண ஜிஜ்யாசா தஸ்யாம் பிரமாண ஜிஜ்யாசாயாம் சத்யாம் சாஸ்திரமேவ தத்ர பிரமாணம் இது வக்தவியம் வர்த்ததே ததனுசாரேண விக்ரஹம் பிரதர்ஷயதி யதஹ சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அத ஏவ ஜன்மாதி லட்சணம் பிரம்ம பவதி இது சேஷஹ சின்ன விஷயம் இருக்கு என்னன்னா விக்ரஹ பேத சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்ரஹம் பஹூரிஹி எடுத்திருக்கார் இந்த விக்ரஹம் சொல்லல அர்த்தம் இதுதான் இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும் சாஸ்திரம்

0: तैः शङ्करभगवत्पादैः किं कृतं, शास्त्रं योनिः यस्य तत् शास्त्रयोनि ब्रह्म, शास्त्रं वेदः, शास्त्रं योनिः, योनिः न ज्ञापकहेतुः, शास्त्रं योनिः ज्ञापकहेतुः, यस्य ब्रह्मणः तत् ब्रह्म शास्त्रयोनि, तस्य भावः शास्त्रयोनित्वं, तस्मात् शास्त्रयोनित्वात् इति बहुव्रीहि समासमादाय सूत्रार्थो वर्णितः। एतैः आचार्यैः किं क्रियते, साक्षादेव तत्पुरुषः उच्यते, शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वं, शास्त्रस्य हेतुत्वं, शास्त्रस्य हेतुत्वम् इत्युक्ते शास्त्रं प्रति हेतुत्वम् इत्यर्थो नास्ति, शास्त्रस्यैव हेतुत्वात्, हेतुत्वं ज्ञापकत्वं, हेतुत्वं ज्ञापकत्वं, अत्र व्यत्यासः इति ब्रह्म प्रति कस्य ज्ञापकत्वं, शास्त्रस्यैव ज्ञापकत्वं, शृणोल्लया तमेव अर्थमादाय शास्त्रस्य योनित्वं, शास्त्रनिष्ठं योनित्वं, शास्त्रनिरूपितं योनित्वमिल्ल, शास्त्रत्तिल इरुक्कक्कूडिय योनित्वं कारणत्वं ज्ञापकहेतुत्वं, ब्रह्म प्रति शास्त्रं योनि, शास्त्रं योनिः, योनिशब्दः स्वभावतः पुल्लिङ्गे अस्ति, ब्रह्म प्रति शास्त्रं योनिः, तर्हि शास्त्रे योनित्वमस्ति खलु, तदादाय विग्रहः कृतः शास्त्रस्य योनित्वात्, शास्त्रस्य योनित्वं शास्त्रयोनित्वम्। இந்த விக்கிரகம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல, அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு. இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மம் இது, சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே, ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தம், பிரமாண விதயா போதகத்வம், லக்ஷணம் இத்யர்த்தோ ந அத்ர, ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ, ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரணதர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி, ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம், கீதிருஷே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே, சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந, சுக்லரூபஸ்ய அசாதாரணதர்மஹ அன்யைவ பவது ததா, அதஹ இதானீ லக்ஷணசப்தஸ்து பிரமாணபரதயா ந ப்ரயுக்தஹ, லக்ஷணசப்தஹ ந ப்ரயுக்த ஏவ ஜைமினியசூத்திரே லக்ஷணசப்தாக பிரயுக்தாக பிரமாணபரதையா சோதனலக்ஷணோர்த்தோ தர்மமாக அத்த லக்ஷணசப்தாக நாஸ்தி, சாஸ்திர பிரமாணகத்வாத், சாஸ்திர பிரமாணகத்வாத் இது யதா அர்த்தம் ஸ்யாத் ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ, சாஸ்திரம் யோனி யஸ்ய தத் சாஸ்திரயோனி, சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம, பௌரீஹி இருக்காங்க, இவர் பௌரீஹி சொல்லலை, அது அந்த விக்கிரக வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ, அவர் இப்படி சொல்லலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமாக, அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார், இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி, யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹா இது அத்த பாஷ்ய அஸ்தி கிள, யதா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹா, இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார், சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம், சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத், சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்ரஹ விவக்ஷிதா, சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்ரஹ விவக்ஷிதான், இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரயோனித்வம் தஸ்மாத் இது ஷஷ்டி சமாசாஶ்ரயணேன சாஸ்திரஸ்ய ப்ராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைன்னால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வாத் குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி, ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது, பூரண குணேத்தியாதி சூத்திரம், அந்த சூத்திரம் பார்க்கணும், பூரண குணேத்தியாதி சூத்திரேன குணசப்தா ததா வர்த்ததே, குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே, அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம், யோனித்வம் இது, தரிஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்யர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்யர்த்தே சாஸ்திரயோனித்வம் இது சமாசா ந சித்தியதி இது ஆலோச்ய பகுரீகி உக்தா தை. அப்ப ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டா அதுக்கும் சமாதானம் கொடுக்கிறார், சாதாரணதா எதபி சூத்திர சாட்சா சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி ஏவம் சமாசோ ந சித்தியதி இத்தேவ ததாபி ஞாபகபலாத் சித்தியதி இது, ஷஷ்டி சமாச நிஷேதா ஷஷ்டி சமாச நிஷேத நிஷேத சியாத் கலு இத்யுக்தே ததசிஷ்யம் சம்யா பிரமாணத்வாதி சௌத்திர நிர்தேச தரிசனாத் இது சமாதானம் உத்தம், எதபி சூத்திரகாரேண சமாசா நிஷித்த ஏவ கண்டதா ஏவம் சமாசோ நபவதி இது, பரந்து குற்றச்சித் சூத்திரகார ஏவ ஸ்வயம் தாதிருஷம் சமாசம் கிருத்வா பிரதர்ஷயதி तर्हि तद्बलात् समासः सिद्ध्यति इति. सूत्रकारः साक्षात् एवं समासो भवतु इति नोपदिष्टवान्, परन्तु सौत्रेण निर्देशेन सोऽपि समासः प्रामाणिकः इति सिद्ध्यति इति. तदर्थं सूत्रमुदाहृतं तदशिष्यं संज्ञाप्रमाणत्वात् इति सूत्रम्.
1: तत्र सौत्रत्वात् तत्र यः प्रयोगः कृतः तस्य साधुता स्यात् तावता तत् स्वीकृत्य अत्रापि प्रयोक्तुं शक्यते इति नागतम्
0: अस्ति. तथा भवति. सौत्रत्वात् साधु इत्येव न सत्यं, भवदुक्तं सम्यगेव. छान्दसम् इति स्यात् खलु, इत्युक्ते कुत्रचित् तथा स्यात्, कुत्रचित् एवं रीत्या शिष्टप्रयोगे सति, केवलं तस्य छान्दसत्वम् इति न. अन्दमारि प्रयोगं नमकं पणलाम् அவர் சூத்திரக்காரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா, தது அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு, சம்யாயாக பிரமாணத்வான்னு அர்த்தம். சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரக்காரர் சொல்கிறார் இல்லையா. இங்கே அத்தே அத்தாப்பி தசைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாச சித்தியதி இத்தியபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதஹ இதி. தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ ஸ்தியக்தஹ இத்யுக்தே க்லேஷஹ வர்த்ததே கலு ஏவம் சௌத்ரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தவேக்ஷ பஹூரிஹிரே அஸ்து இதி தைஹி ததா கலு. இதானிம் ஆயிடுது இல்லையா. யத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அத ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இதி சேஷஹ. விஷயஸ்து ஸ்பஷ்டஹ.
2: அத்ர ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகம்.
0: ஆ, அதிகரணே சந்தேகம். இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்தக்கா கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்யேவ பவத்யேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி நபவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவியா. ததனுசாரேண சந்தேகா உத்தாபனியா. ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேகம். சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக.
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைச்சித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
0: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்யா இதி இதி விசர்க்கம் யோஜயித்வா படனியம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இதி தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இதி இதி படனியம் சாஸ்திரைக கம்யா இதி ஏவம் ந படனியம்
2: ந அசௌ சாஸ்திரைக கம்யா இதி ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா இதி பூர்வபக்ஷ.
0: பஷ்யது நையாயிக ரீத்யா இதானிம் யதா விசாரியதே தர்ஹி சாஸ்திரைக கம்யம் இது ந அனுமானேன கம்யதே அனுமானம் வர்த்ததே ஜகத்காரணத்வேன கில பரமேஸ்வர சாதனியா ஜகத்காரணத்வேன பரமேஸ்வரம் சாதயிதும் அனுமானம் வர்த்ததே பிரசித்தம் தர்ஹி அனுமானேன சித்தியதி தர்ஹி அனுமானேனைவ சாஸ்திரேனைவ சித்தியதி இது கிமர்த்தம் வக்தவ்யம் அனுமானேனாபி சித்தியதி இது வக்தும் சக்யதே கலு சக்யதே இது பூர்வபக்ஷ பங்க்திம் யோஜயது.
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைச்சித்ர கர்ப்பிதத்வேன
0: கிம் அனுமானம் உச்சதே அத்த நையாயிக்கான அனுமானமேவ சித்தியம் குராதிக்கம் கர்த்தஜன்யம் காரியத்வாதி உச்சதே கிள அந்த அனுமானம் தான். சப்தங்கள் வித்தியாசமா இருக்கா. சித்தியம் குராதிக்கம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்ர கர்ப்பிதத்வேனா இருக்கு இல்லையா. இந்த விசித்திரம் ஜெகத் வச்சுக்கோ, விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத். அந்த விசித்திரம் இது சப்தேன அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம் கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்ததே. தர்த்தம் வைசித்ர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்திருக்கம் ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி. தரி பக்ஷஸ்து கா இத்துக்க நையாயிகை யதா உக்தம் தத்வதேவ கிருத்தியங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத் விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் ஸ்ரீமா விமதம் விமதம் இத்துக்தே விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத் விப்ரதிபன்னம்னா மாறி மாறி நல்ல அர்த்தம் இல்ல இப்போ சந்தேகாஸ்பதம் இத்தர்த்தா. சந்தேகாஸ்பதம் என்ன சகர்த்திருக்கம் வா நவா சகர்த்திருக்கம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத் அதுதான் பட்சம். ஏன் அப்படி சொல்லணும்னா, கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கழு, கட்டவத்தை வந்து திருஷ்டாந்தம் பண்ணணும். கடத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை. கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்திவானவா, அங்கே சந்தேகம் இருக்கு. கண்ணால் தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்லை. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம், அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி, விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட் தத்ர, எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பட்சமா வச்சுக்கணும். சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல. அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பட்சம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ யோக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம் ஹேது என்ன, காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். தானியம் பிரதமத ஏதே கிம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவா, கிமர்த்தம் ததா உத்தம், ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா. ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி, அது எதுக்கு சொல்லணும், இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா, பக்ஷம் என்ன ஜெகத்து பக்ஷம், ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி, அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொய கதம் நிர்ணயம் தொயா, காரியம் சே தசிய கர்த்தா அபேட்சதே, ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும், இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும், எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது, கட்டப்பட்டாதிகம் காரியம் நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்ல, கர்த்தா கண்ணால தெரியறது, எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ, கர்த்தா இல்லை காரியமும் இல்லை, கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி கர்த்தத்வம் சகர்த்தகத்வமபி நாஸ்தி காரியத்வமபி நாஸ்தி உச்சதாம் இத்யுக்தே, அப்படி இல்லைன்னு சொல்லணும், ஜெகத் காரியம்தான், ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம், பக்ஷே ஹேதுர் நாஸ்தி சேத் கஹ தோஷஹ ஸ்வரூபாசித்தி, பக்ஷே ஹேத்வபாவஹ ஸ்வரூபாசித்தின்னு வரும், ஹேத்வபாவோ பக்ஷஹ ஸ்வரூபாசித்தி, தர்ஹி பக்ஷஹ ஜெகத் தத்ர காரியத்வமேவ நாஸ்தி இதி கஷ்டித் வதேத், தர்ஹி ஸ்வரூபாசித்தி சங்கியதே, ஸ்வரூபாசித்தி வாரணாய வாரணாய பிரதமதா அந்யத் அனுமானம் கர்த்தவியம், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், அனேன சாவயவ எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா, கிரி சமுத் நதி சமுத்திராதிகம் சாவயவம் வானவா இத்தித்ர கஸ்யாபி சந்தேகோ நாஸ்தி சாவயவமேவ, தரிஹி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்வம் சித்தியதி, இதானீம் ததேவ காரியத்வம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்வம் சாத்தியதே, இதெல்லாம் அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோடு சேர்ந்தது இத்தியர்த்தம், அது சோஜித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது, தச்ச வைச்சித்திர கர்ப்பிதத்துவேனா, அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும் வைச்சித்திர கர்ப்பிதமா இருக்கு, அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி, சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே, சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது, இது பூர்வபக்ஷா நம்ம அனுமானேனாபி சித்தியதி இதி நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி இதி சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி, ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது தத் கர்த்திருத்வம் ஏவ ந பவதி, தர்ஹி தன்னிர்மாணார்த்த அபேக்ஷித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி, அத்தனை சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்தியதி, தர்ஹி யத் லக்ஷணம் பிரம்மணா உக்தம் தல்லக்ஷணம் அனுமானேனைவ சித்தியதி, தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்மா சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்மா அனுமானேனைவ சித்தியதி, அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீகரியதே சேத் சம்யக் தேனாபி சித்தியதி, தாவதேவ
1: சித்தாந்தஸ்ய
0: தா நாபேக்ஷதே, அத்த பிரம்மசூத்ரேஷு இதானீம் பூர்வபக்ஷி கஷ்டித் நைய்யாயிகோ வா ததைவ அபேக்ஷதே இது நாஸ்தி, इदानीं भवदुक्तरीत्या तथा स्वीकारे अपि दोषो नास्ति. कश्चित् दार्शनिकः अन्यः पूर्वपक्षी इत्यपि नापेक्षते. सूत्रकारः स्वातन्त्र्येणापि एवं सम्भावितं पक्षं पूर्वपक्षत्वेन योजयितुं प्रभवति. अतः यतः किमर्थं मया इदानीम् आदावेव उक्तम् इत्युक्ते प्रत्यधिकरणं भवान् कश्चन अन्यं दार्शनिकं पूर्वपक्षित्वेन स्थापयितुं यदि प्रयतते तद् कडक्यात् नरकवे नरकात्. अधुनाल सन्देहस्तु कश्चित् प्राप्यते. सन्देहे तत्र निराकरणीया कोटिः पूर्वपक्षकोटिः तावदेव. तां कोटिं स्वीकृत्य कश्चित् अन्यः कश्चन दार्शनिकः तत्र युद्धं कर्तुं तिष्ठत्येव इति नास्ति. अस्ति चेत् अस्तु तावदेव. अत्र तु भवदुक्तरीत्या नैयायिकः पूर्वपक्षी इति कथने विरोधोऽपि नास्ति.
2: नासौ शास्त्रैकगम्य इति नास्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्.
0: असौ शास्त्रैकगम्यः नास्ति इति कृत्वा शास्त्रस्य अत्र प्रामाण्यं नास्ति. इति शरीयर्ग अङ्गोरु सन्देहं वर्णो शास्त्रैकगम्यो नास्ति. अनुमानेनापि गम्यते. गम्यते नाम ज्ञायते. परमात्मा उक्तलक्षणविशिष्टः परमात्मा शास्त्रेणापि गम्यते अनुमानेनापि गम्यते इति खलु आगतं. शास्त्रेण न गम्यते इति आगतं वा? शास्त्रस्य प्रामाण्यं नास्ति इति कथम् इति शङ्का भवति खलु. शास्त्रेण न गम्यते इति कथं भवता उच्यते? अनुमानेन अनुमानेनापि सिद्ध्यति. अनुमानेनापि सिद्ध्यतु. शास्त्रेणापि सिद्ध्यतु. परन्तु कथम् आचार्यः लिखति? नासौ शास्त्रैकगम्यः इति. अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति, अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत्? शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यं. परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति. तत् कथं, कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति. पश्यतु अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु.
2: शास्त्रस्य प्रमाणान्तर
0: अप्राप्तविषयत्वात् तदेव. शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः. अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम्. इदानीं किं भवति? अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतम्. शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतम्. येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु. अपोर अर्थवादं मादरि आयुडु. परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति. यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम्. अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव, परमं तात्पर्यं तु न सिद्ध्यति. प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेण अनुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्मात् वेदस्य वेदता नृक्. எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு. மானாந்தரேன அனதிகதே விஷய வேதசிய பிராமணியம் வக்தவியம். இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கலு தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி. தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி. यदि तथा स्यात् तर्हि मानान्तरेण अवगते अर्थे वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं. प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम्. अदु ओरु कुळपम्. इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिक्रदु अदुदान् इप्पो एडुक्क मुडियुम. अन्त अनुमानत्तोड एदावदु विरोधम् इरुन्दाल् अंगे तडुक्कुम. अदु एडुक्क कूडादु. वेदत्तिन वेदं अनुमानं पोर वळियिल वेदं पोणन्नु वरुम். अनुमानाधीनमा वेदत्ते कोण्डु पोणन्नु वरुम். अप्पडियेल्लाम् एप्पट्ट श्रमंगळ् इरुक्कु. तथा च अनुमानेनापि सिद्ध्यतु वेदेनापि सिद्ध्यतुन्नु सन्नाल् अदप्डी विडमुडियात्. अतः यदि अनुमानेन सिद्ध्यति इत्युच्यते तर्हि वेदस्य तत्र प्रामाण्यमेव न भविष्यति उक्तरीत्या. अतः वेदः प्रमाणं न भवति इत्यपर्यन्तं पूर्वपक्षः प्राप्तः. चोदनैव प्रामाण्यम् इति मीमांसायां. धर्मे किं प्रमाणम् इत्युक्ते विधिरेव प्रमाणं. चोदनैव प्रमाणम् इति वर्तते. मानान्तराणां तत्र प्रवेशः एव नास्ति इति कृत्वा. अत्र तु किं भवति? मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते. परमात्मा इति कश्चिदस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित्. अनुमानत् गुरु वेल इर्कङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्टे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते. एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्क. अनुमानस्य तत्र प्रवेशः एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति. इङ्ग अपडि इल्ल. अनुमानं किट्ट वरद. परमात्मा इर्कान्नु केट्टाल् அனுமானம் கிட்ட வருது. ஆனால் அது பூர்ணமா ஒரு பிரமாணமா ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லலாம் சித்தாந்தத்துல. ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானி. శాస్త్రస్య ప్రమాణాంతర అప్రాప్త విషయత్వ ప్రమాణాంతరేణ అప్రాప్తో యో విషయ తస్మిన్నేవ విషయే శాస్త్రస్య ప్రామాణ్యం వక్తవ్యం ఇది కృత్వా యది వేదవాక్యానాం పరమాత్మని ప్రామాణ్యం వక్తవ్యం పరమాత్మ విషయే వేదవాక్యం ప్రమాణం ఇది వక్తవ్యం తర్హి వేదేన యాదృశ పరమాత్మా ప్రమీయతే తాదృశ పరమాత్మా అన్యేన ప్రమాణేన నైవ ప్రాప్యతే ఇది ఉపపాదనీయమస్తి తదర్థం యత్న క్రియతే అతః పూర్వపక్షం ఏవం కృత్వా సిద్ధాంతః ఉచ్యతే సిద్ధాంతస్తు
2: జగత్కారణం బ్రహ్మ వేదాంత శాస్త్రైక గమ్యం
0: జగత్కారణం బ్రహ్మ వేదాంత శాస్త్రైక గమ్యం వేదాంత శాస్త్రం నా ఉపనిషత్తు అర్థం వేదాంత శాస్త్రం వేదాంతో నామ ఉపనిషత్ వేదానాం అంతే విద్యతే అంతే ఇత్యుక్తే అవసానే ఇది ఏక అర్థ అదోడ నల్లద అంత శబ్దస్య నిర్ణయ ఇత్యర్థో వర్తతే అంతో నామ నిర్ణయ వేదస్య తాత్పర్యార్థ ఎత్ర నిర్ణీయతే పరమతాత్పర్య విషయీభూత పరమాత్మ ఉపనిషద్భాగే నిర్ణీయతే ఇది కృత్వా తేషాం ఉపనిషద్వాక్యానాం వేదాంత ఇది శబ్ద అప్పుడు వేదాంత ఇత్యుక్తే ద్వైత వేదాంతం అద్వైత వేదాంతం అప్పుడు ఎడుకోకూడదు ఉపనిషత్తు అర్థం ఉపనిషద్వాక్యం ఇత్యర్థ తత్ర వేదాంత శాస్త్రైకగమ్యం వేదాంతరూపం యత్ శాస్త్రం శాస్యతే అనేన శాస్త్రం వేదాంత ఏవ శాస్త్రం వేదాంత శాస్త్రం తేన గమ్యం బోధ్యం తేనైవ బోధ్యం న ప్రమాణాంతరేణ లభ్యతే ఇది కథం జ్ఞాయతే వేదాంతేనైవ బోధ్యతే ఉచ్యతే వేదాంతవాక్యమేవ వదతి వేదాంతవాక్యేనైవ ఇదం అవగంతవ్యమిది వేదాంతవాక్యత్నాలయా పరమాత్మ తెలుసుకణం పరమాత్మవే తెలుసుకణం అంటే వేదాంతవాక్యమే నమకు చొల్లి కొడుకదు పశ్యతు నా వేదవిన్ మనుతే తం బృహంతం తం బృహంతం బృహంతం ఇది శబ్దస్య కోర్థ బ్రహ్మ ఇతర్థ ఒరే ధాతు ప్రత్యయం అటుందా మారదు బృహన్ బృహంతౌ బృహంత బృహద్ బృహతి బృహంతి విడియాదు చూడంగ నపుంసకమో పుల్లింగమో బృహి వృద్ధౌ ఇది ధాతు తావదేవ బృహంతం ఇత్యుక్తే బ్రహ్మత్తై అర్థం ద్వితీయ ఇది అత్ర ద్వితీయ బృహంతం తం బృహంతం పుల్లింగ శబ్దం ఎడుతున్నారు అవదా పరమాత్మానం అవేదవిత్ నమనుతే యహ వేదం నజానాతి సహ నజానాతి అస్య అర్థకః వేదేనైవ అవగంతుం శక్యతే ఇది ఖలు తదేవ ఇత్యాదిషు వేదాంత శాస్త్రం అంతరేణ బ్రహ్మణో బోధాసంభవ శ్రవణ బోధ బోధో న సంభవతి ఇది శ్రూయతే
3: ఓం నమః శివాయ యు ఆర్ లిసనింగ్ టు shaivam.org రేడియోస్ 24/7 స్పిరిచువల్ ఛానల్స్ ఫ్రమ్ shaivam.org ఓం నమః శివాయ
4: ఓ

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், தி நெக்ஸ்ட்

சைவம்டா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் கே வி நாராயணசுவாமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Shaivam.org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். பாடியிருப்பவர் ராம்நாத் கிருஷ்ணன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.

நமஸ் சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹாவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நம. டியர் லிசனர்ஸ் ஆஃப் shivam.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் இஸ் ஸ்பிரிச்சுவல் மியூசிக். இன் திஸ் யூ ஆர் அபவுட் டு லிசன் சிவஸ்தோத்திரம். தி டைட்டில் இஸ் சிவ சஹஸ்ர நாமாவளி ஃப்ரம் லிங்க புராணம் சாப்டர் 98, பிரசன்டட் பை ஸ்ரீ சுப்பிரமணியன் சர்மா, சென்னை. தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
1: நம சிவாய.
2: லிங்க மகாபுராணே பூர்வபாகே அஷ்டநவதிதமோத்யாயே சிவசஹஸ்ரநாமாவலிஹி. பவாய சிவாய நமஹ, ஹராய ருத்ராய நமஹ, புருஷாய நமஹ, பத்மலோசனாய நமஹ, அர்த்திதவ்யாய நமஹ, சதாசாராய நமஹ, சர்வசம்பு மகேஸ்வராய நமஹ.

ஸ்ரேஷ்டாய நமஹ, அபரிச்சேத்யாய நமஹ, கௌரி பர்த்ரே நமஹ, கணேஸ்வராய நமஹ, அஷ்டமூர்த்தி விஸ்வமூர்த்தயே நமஹ, த்ரிவர்காய நமஹ, ஸ்வர்க சாதனாய நமஹ, ஞானகம்யாய நமஹ.

உக்ராய நமஹ, பசுபதயே நமஹ, தார்க்ஷ்ய ப்ரிய பக்தாய நமஹ, ப்ரியம்பதாய நமஹ, தாந்தோதயாகராய நமஹ, தக்ஷாய நமஹ, கபர்தினே நமஹ, காமசாசனாய நமஹ, ஸ்மசான நிலய.

ஆவே நமஹ ஆலோகாய நமஹ சம்பாவ்யாய நமஹ ஹவ்யவாஹனாய நமஹ லோககாராய நமஹ வேதகாராய நமஹ சூத்ரகாராய நமஹ சநாதனாய நமஹ மஹர்ஷயே கபிலாச்சாரியாய நமஹ விஸ்வதீப்தயே நமஹ த்ரிலோச்சனாய நமஹ பினாகபாணி பூர்தேவாய நமஹ ஸ்வஸ்திதாய நமஹ சதாஸ்வஸ்திகிருதே நமஹ த்ரிதாம்னே நமஹ சௌபகாய நமஹ சர்வசர்வஜ்ஞாய நமஹ சர்வகோசராய நமஹ ப்ரஹ்மத்ருக் விஸ்வஸ்ருக் ஸ்வர்க.

ஸ்தபதிஸ்திராய நமஹ ஸ்தபதிஸ்திராய நமஹ விஜிதாத்மனே நமஹ விதேயாத்மனே நமஹ பூதவாஹனசாரதயே நமஹ சகணாய நமஹ கணகார்யாய நமஹ சுகீர்த்தயே நமஹ சின்னசம்சயாய நமஹ காமதேவாய நமஹ காமபாலாய நமஹ பஸ்மோதூளிதவிக்ரஹாய நமஹ பஸ்மப்ரியாய நமஹ பஸ்மசாயினே நமஹ காமினே காந்தாய நமஹ கிருதாகமாய நமஹ சமாயுக்தாய நமஹ நிவ்ருத்தாத்மனே நமஹ தர்மயுக்தாய நமஹ சதாசிவாய நமஹ சதுர்முகாய சதுர்பாஹவே நமஹ துராவாசாய நமஹ துராசதாய நமஹ துர்கமாய துர்லபாய நமஹ துர்காய நமஹ சர்வாயுத விசாரதாய நமஹ அத்யாத்மயோகநிலையாய நமஹ.

ஸ்வாஹாய நமஹ, பிரமாணபூதாய நமஹ, துர்க்ஞேயாய நமஹ, சுபர்ணாய நமஹ, வாயுவாஹனாய நமஹ, தனுர்தராய தனுர்வேதாய நமஹ, குணராசயே நமஹ, குணாகராய நமஹ, அனந்ததிருஷ்டயே நமஹ, ஆனந்தாய நமஹ, தண்டாய தமயித்ரே நமஹ, தமாய நமஹ, அபிவாத்யாய நமஹ, மகாச்சாரியாய நமஹ,

ஹாராய நமஹ, த்ரிசூலினே நமஹ, ஷிபிவிஷ்டாய நமஹ, ஷிவாலயாய நமஹ, பாலகில்யாய நமஹ, மஹாசாபாய நமஹ, திக்மாம்ஷவே நமஹ, நிதயே அவ்யயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, சுப்ரமண்யாய நமஹ, சுதாபதயே நமஹ, மகவதே கௌஷிகாய நமஹ, கோமதே நமஹ, விஶ்ராமாய நமஹ, சர்வசாசனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, சாராய நமஹ, சம்சார சக்ரபிருதே நமஹ, அமோக தண்டினே நமஹ, மத்யஸ்தாய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசினே நமஹ, பரமார்த்தாய நமஹ, பரமயசே நமஹ, சம்பராய நமஹ, வ்யாக்ரகாய நமஹ, அனலாய நமஹ, ருச்சயே நமஹ, வரருச்சயே நமஹ, வந்த்யாய நமஹ, வாசஸ்பதயே நமஹ, அஹர்பதயே நமஹ, ரவயே விரோசனாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, சாஸ்த்ரே வைவஸ்வதாய நமஹ.

அமாரயே நமஹ, சவித்ரே நமஹ, ரவிலோச்சனாய நமஹ, வித்வத்தமாய நமஹ, வீதபயாய நமஹ, விஸ்வஹர்த்ரே அநிவாரிதாய நமஹ, நித்யாய நமஹ, நித்யகல்யாணாய நமஹ, புண்யஸ்ரவணகீர்த்தனாய நமஹ, தூரஸ்ரவசே நமஹ, விஸ்வசஹாய நமஹ, தியேயாய நமஹ, துஸ்வப்னநாசனாய நமஹ, உத்தாரகாய நமஹ, துஷ்க்ருதிக்னே நமஹ, துர்தர்ஷாய நமஹ, துஸ்ஸஹாய நமஹ, அபயாய நமஹ, அநாதயே நமஹ, புவே நமஹ, புவோலக்ஷ்மியை நமஹ, கிரீட்டி த்ரிதசாதிபாய நமஹ, விஸ்வகோப்த்ரே நமஹ, விஸ்வபர்த்ரே நமஹ, சுதீராய நமஹ, ருசிராங்கதாய நமஹ, ஜனநாய நமஹ, ஜனஜன்மாதயே நமஹ, ப்ரீதிமதே நமஹ, நீதிமதே நமஹ, நயாய நமஹ, விசிஷ்டாய நமஹ, காஷ்யபாய நமஹ, பானவே நமஹ, பீமாய நமஹ, பீமபராக்கிரமாய நமஹ, பிரணவாய நமஹ, சப்ததாசாராய நமஹ, மகாகாயாய மகாதனுஷே நமஹ, ஜன்மாதிபாய நமஹ, மகாதேவாய நமஹ, சகலாகமபாரகாய நமஹ, தத்வாதத்வவிவேகாத்மனே நமஹ, விபூஷ்ணவே நமஹ, பூதிபூஷணாய நமஹ, ரிஷயே நமஹ, ப்ராஹ்மண விஜிஷ்ணவே நமஹ, ஜன்மமிருத்யுஜராதிகாய நமஹ, யஜ்ஞாய யஜ்ஞபதயே நமஹ, யஜ்வனே நமஹ, யஜ்ஞாந்தாய நமஹ, அமோகவிக்ரமாய நமஹ, மகேந்திராய நமஹ, துர்பராய நமஹ, சேனினே நமஹ, யஜ்ஞாங்காய யஜ்ஞவாஹனாய நமஹ, பஞ்சப்ரஹ்ம சமுத்பத்தயே நமஹ, விஸ்வேஷாய நமஹ, விமலோதயாய நமஹ, ஆத்மயோனயே நமஹ, அநாத்யந்தாய நமஹ, ஷட்விம்ஷத் சப்தலோகத்ருஷே நமஹ, காயத்ரீவல்லபாய நமஹ, ப்ராம்ஷவே நமஹ, விஸ்வாவாசாய நமஹ, பிரபாகராய நமஹ, சிஷவே நமஹ, கிரிரதாய நமஹ, சம்ராட் சுஷேணாய நமஹ, சுரசத்ருக்னே நமஹ, அமோகாய நமஹ, அரிஷ்டமதனாய நமஹ, முகுந்தாய நமஹ, விகதஜ்வராய நமஹ, ஸ்வயம் ஜ்யோதிஷே நமஹ, அணுஜ்யோதிஷே நமஹ, ஆத்மஜ்யோதிஷே நமஹ, அசஞ்சலாய நமஹ, பிங்களாய நமஹ, கபிலஷ்மஸ்ருணே நமஹ, சாஸ்திரநேத்ரத்ரயீதனவே நமஹ, ஞானஸ்கந்தாய நமஹ, மகாஜானினே நமஹ, நிருத்பத்தயே நமஹ, உபப்ளவாய நமஹ, பகாய நமஹ, விவஸ்வதே ஆதித்யாய நமஹ, யோகாச்சாரியாய நமஹ, ப்ருஹஸ்பதயே நமஹ, உதாரகீர்த்தயே நமஹ, உத்யோகினே நமஹ, சத்யோகினே நமஹ, சதசன்மயாய நமஹ, நக்ஷத்ரமாலினே ராகேஷாய நமஹ, சாதிஷ்டானாய நமஹ, ஷடாஶ்ரயாய நமஹ, பவித்ரபாணயே நமஹ, பாபாரயே நமஹ, மணிபூராய நமஹ, மனோகதயே நமஹ, ஹ்ருத்புண்டரீகமாசீனாய நமஹ, சுக்லாய நமஹ, சாந்தாய விருஷாகபயே நமஹ, விஷ்ணவே நமஹ, கிரஹபதயே நமஹ, கிருஷ்ணாய நமஹ, சமர்த்தாய நமஹ, அர்த்தநாசனாய நமஹ, அதர்மசத்ரவே நமஹ, அக்ஷய்யாய நமஹ, புரூஹுதாய புருஷ்டுதாய நமஹ, ப்ரஹ்மகர்பாய நமஹ, ப்ருஹத்கர்பாய நமஹ, தர்மதேனவே நமஹ, தனாகமாய நமஹ, ஜகதித்தைஷி சுகதாய நமஹ, குமாராய நமஹ, குஷலாகமாய நமஹ, ஹிரண்யவர்ணாய நமஹ, ஜோதிஷ்மதே நமஹ, நானாபூததராய நமஹ, த்வனயே நமஹ, அரோகாய நமஹ, நியமாத்யக்ஷாய நமஹ, விஸ்வாமித்ராய த்விஜோத்தமாய நமஹ, ப்ருஹஜ்யோதிஷே நமஹ, சுதாம்னே நமஹ, மஹாஜ்யோதிஷே நமஹ, அனுத்தமாய நமஹ, மாதாமஹாய நமஹ, மாதரிஷ்வனே நமஹ, நபஸ்வதே நமஹ, நாகஹாரத்ருஷே நமஹ, புலஸ்த்யாய நமஹ, புலஹாய நமஹ, அகஸ்த்யாய நமஹ, ஜாதுகர்ண்யாய நமஹ, பராசராய நமஹ, நிராவரணதர்மஜ்ஞாய நமஹ, விரிஞ்சாய நமஹ, விஷ்டரஸ்ரவசே நமஹ,
ஆத்மபுவே நமஹ, அனிருத்தாய நமஹ, அத்ரிஞானமூர்த்தயே நமஹ, மகாயசசே நமஹ, லோகசூடாமணயே நமஹ, வீராய நமஹ, சண்டசத்யபராக்ரமாய நமஹ, வியாலகல்பாய நமஹ, மகாகல்பாய நமஹ, மகாவ்ருக்ஷாய நமஹ, கலாதராய நமஹ, அலங்கரிஷ்ணவே நமஹ, அசலாய நமஹ, ரோசிஷ்ணவே நமஹ, விக்ரமோத்தமாய நமஹ, ஆஷுசப்தபதயே நமஹ, வேகினே நமஹ, ப்ளவனாய நமஹ, சிகிசாரதயே நமஹ, அசம்ஸ்ருஷ்டாய நமஹ, அதிதயே நமஹ, சக்ராய ப்ரமாதினே நமஹ, பாபநாசனாய நமஹ, வசுஸ்ரவசே நமஹ, கவ்யவாஹாய நமஹ, ப்ரதப்தாய நமஹ, விஸ்வபோஜனாய நமஹ, ஜர்யாய நமஹ, ஜராதிஷமனாய நமஹ, லோஹிதாய நமஹ, தனூனபாதே நமஹ, ரிஷதஸ்வாய நமஹ, நபசே நமஹ, யோனயே நமஹ, சுப்ரதீகாய நமஹ, தமிஸ்ரக்னே நமஹ, நிதாகாய தபனாய நமஹ, மேகாய பக்ஷாய நமஹ, பரபுரஞ்சயாய நமஹ, முகானிலாய நமஹ, சுனிஷ்பண்ணாய நமஹ, சுரபயே நமஹ, சிசிராத்மகாய நமஹ, வசந்தாய

ஸ்வாஹாய நமஹ, த்ரிவித்யாய நமஹ, நரவாஹனாய நமஹ, மனோபுத்தயே நமஹ, அஹங்காராய நமஹ, க்ஷேத்ரஜ்ஞாய நமஹ, க்ஷேத்ரபாலகாய நமஹ, தேஜோநிதயே நமஹ, ஞானநிதயே நமஹ, விபாகாய நமஹ, விக்னகாரகாய நமஹ, அதராய நமஹ, அனுத்தராய நமஹ, ஞேயாய நமஹ, ஜேஷ்டாய நமஹ, நிஸ்ரேயசாலயாய நமஹ.

ஏ ஜனகாய நம சாரு விஷல்யாய நம லோகசல்ய கிருதே நம சதுர்வேதாய நம சதுர்பாவாய நம சதுராய சதுரப்ரியாய நம ஆம்னாய நம சமாம்னாய நம

0: न्यायाय नमः, न्यायगम्याय नमः, निरञ्जनाय नमः, सहस्रमूर्ध्ने नमः, देवेन्द्राय नमः, सर्वशास्त्रप्रभञ्जनाय नमः, मुण्डाय नमः, निरूपाय नमः, विकृताय नमः, दण्डिने नमः, दान्ताय नमः, गुणोत्तमाय नमः, पिङ्गलाक्षाय नमः, हर्यक्षाय नमः, नीलग्रीवाय नमः, निरामयाय नमः, सहस्रबाहवे सर्वेशाय नमः, शरण्याय नमः, सर्वलोकभृते नमः, पद्मासनाय नमः, परञ्ज्योतिषे नमः, परावरपरम्फलाय नमः, पद्मगर्भाय नमः, महागर्भाय नमः, विश्वगर्भाय नमः, विचक्षणाय नमः, परावरज्ञाय नमः, बीजेशाय नमः, सुमुखाय सुमहास्वनाय नमः, देवासुरगुरवे देवाय नमः, देवासुरनमस्कृत्याय नमः, देवासुरमहामात्राय नमः, देवासुरमहाश्रयाय नमः, देवादिदेवाय नमः, देवर्षिदेवासुरवरप्रदाय नमः, देवासुरेश्वराय नमः, दिव्याय नमः, देवासुरमहेश्वराय नमः, सर्वदेवमयाय नमः, अचिन्त्याय नमः, देवतात्मने नमः, आत्मसंभवाय नमः, ईड्याय नमः, अनीशाय नमः, सुरव्याघ्राय नमः, देवसिंहाय नमः, दिवाकराय नमः, विबुधाग्रवरश्रेष्ठाय नमः, सर्वदेवोत्तमोत्तमाय नमः, शिवज्ञानरताय नमः, श्रीमते नमः, शिखिश्रीपर्वतप्रियाय नमः, जयस्तम्भाय नमः, विशिष्टम्भाय नमः, नरसिंहनिपातनाय नमः, ब्रह्मचारिणे नमः, लोकचारिणे नमः, धर्मचारिणे नमः, धनाधिपाय नमः, नन्दिने नमः, नन्दीश्वराय नमः, नग्नाय नमः, नग्नव्रतधराय नमः, शुचये नमः, लिङ्गाध्यक्षाय नमः, सुराध्यक्षाय नमः, युगाध्यक्षाय नमः, युगावहाय नमः, स्ववशाय नमः, सवशाय नमः, स्वर्गस्वराय नमः, स्वरमयस्वनाय नमः, बीजाध्यक्षाय नमः, बीजकर्त्रे नमः, धनकृद्धर्मवर्धनाय नमः, दम्भाय नमः, अदम्भाय नमः, महादम्भाय नमः, सर्वभूतमहेश्वराय नमः, स्मशाननिलयाय नमः, तिष्याय नमः, सेतवे नमः, अप्रतिमाकृतये नमः, लोकोत्तरस्फुटालोकाय नमः, त्र्यम्बकाय नमः, नागभूषणाय नमः, अन्धकारये नमः, मखद्वेषिने नमः, विष्णुकन्धरपातनाय नमः, वीतदोषाय नमः, अक्षयगुणाय नमः, दक्षारये नमः, पूषदन्तहृते नमः, ऊर्जटये नमः, खण्डपरशवे नमः, सकलाय नमः, निष्कलाय नमः, अनघाय नमः, आधाराय नमः, सकलाधाराय नमः, पाण्डुराभाय नमः, मृडाय नमः, नटाय नमः, पूर्णाय नमः, पूरयित्रे नमः, पुण्याय नमः, सुकुमाराय नमः, सुलोचनाय नमः, सामगेयाय नमः, प्रियकराय नमः, पुण्यकीर्तये नमः, अनामयाय नमः, मनोजवाय नमः, तीर्थकराय नमः, जटिलाय नमः, जीवितेश्वराय नमः, जीवितान्तकराय नमः, नित्याय नमः, वसुरेतसे नमः, वसुप्रियाय नमः, सद्गतये नमः, सत्कृतये नमः, सक्ताय नमः, कालकण्ठाय नमः, कलाधराय नमः, माणिने नमः, मान्याय नमः, महाकालाय नमः, सद्भूतये नमः, सत्परायणाय नमः, चन्द्रसञ्जीवनाय नमः, शास्त्रे लोकगूढाय नमः, अमराधिपाय नमः, लोकबन्धवे नमः, लोकनाथाय नमः, कृतज्ञाय कृतिभूषणाय नमः, अणपायक्षराय नमः, कान्ताय नमः, सर्वशास्त्रभृताम्बराय नमः, तेजोमयाय नमः, लोकमायाय नमः, अग्रण्ये नमः, अणवे नमः, शुचिस्मिताय नमः, प्रसन्नात्मने नमः, துர்ஜயாய நமஹ, துரதிக்ரமாய நமஹ, ஜோதிர்மயாய நமஹ, நிராகாராய நமஹ, ஜகன்நாதாய நமஹ, ஜலேஸ்வராய நமஹ, தும்பவீணினே நமஹ, மகாகாயாய நமஹ, விசோகாய நமஹ, சோகநாசனாய நமஹ, த்ரிலோகாத்மனே நமஹ, த்ரிலோகேஷாய நமஹ, சுத்தாய நமஹ, சுத்தயே நமஹ, ரதாக்ஷஜாய நமஹ, அவ்யக்தலக்ஷணாய நமஹ, அவ்யக்தாய நமஹ, வ்யக்தாவ்யக்தாய நமஹ, விஷாம்பத்யே நமஹ, வரஷீலாய நமஹ, வரதுலாய நமஹ, மானாய நமஹ, மானதனாய மயாய நமஹ, ப்ரஹ்மணே நமஹ, விஷ்ணவே ப்ரஜாபாலாய நமஹ, ஹம்சாய நமஹ, ஹம்சகதயே நமஹ, யமாய நமஹ, வேதசே நமஹ, தாத்ரே நமஹ, விதாத்ரே நமஹ, அத்ரே ஹர்த்ரே நமஹ, சதுர்முகாய நமஹ, கைலாசசிகரவாசினே நமஹ, சர்வாவாசினே நமஹ, சதாங்கதயே நமஹ, ஹிரண்யகர்ப்பாய நமஹ, ஹரிணாய நமஹ, புருஷாய நமஹ, பூர்வஜாய பித்ரே நமஹ, பூதாலயாய நமஹ, பூதபதயே நமஹ, பூதிதாய நமஹ, புவனேஸ்வராய நமஹ, சம்யோகினே நமஹ, யோகவித் ப்ரஹ்மணே நமஹ, ப்ரஹ்மண்யாய நமஹ, ப்ராஹ்மணப்ரியாய நமஹ, தேவப்ரியாய நமஹ, தேவநாதாய நமஹ, தேவஜ்ஞாய நமஹ, தேவசிந்தகாய நமஹ, விஷமாக்ஷாய நமஹ, பலாத்யக்ஷாய நமஹ, விருஷாங்காய நமஹ, விருஷவர்தனாய நமஹ, நிர்மதாய நிரஹங்காராய நமஹ, நிர்மோஹாய நமஹ, நிருபத்ரவாய நமஹ, தர்பக்னே நமஹ, தர்பிதாய நமஹ, திருப்தாய நமஹ, சர்வர்த்து பரிவர்த்தகாய நமஹ, சப்தஜிஹ்வாய நமஹ, சஹஸ்ரார்ச்சிஷே நமஹ, ஸ்னிக்தாய நமஹ, ப்ரக்ருதி தக்ஷிணாய நமஹ, பூதபவ்ய பவண்ணாதாய நமஹ, பிரபவாய நமஹ, பிராந்திநாசனாய நமஹ, அர்த்தாய நமஹ, அனர்த்தாய நமஹ, மகாகோஷாய நமஹ, பரகாரியைக பண்டிதாய நமஹ, நிஷ்கண்டகாய நமஹ, கிருதானந்தாய நமஹ, நிர்வியாஜாய நமஹ, வியாஜமர்தனாய நமஹ, சத்வவதே நமஹ, சாத்விகாய நமஹ, சத்யகீர்த்தி ஸ்தம்ப கிருதாகமாய நமஹ, அகம்பிதாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, நைகாத்மனே நைக கர்ம கிருதே நமஹ, சுப்ரீதாய நமஹ, சுமுகாய நமஹ, சூக்ஷ்மாய நமஹ, சுகராய நமஹ, தக்ஷிணாய நமஹ, அனலாய நமஹ, ஸ்கந்தாய நமஹ, ஸ்கந்ததராய நமஹ, துர்யாய நமஹ, பிரகடாய நமஹ, ப்ரீதிவர்தனாய நமஹ, அபராஜிதாய நமஹ, சர்வசஹாய நமஹ, விதக்தாய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, அத்ருதாய நமஹ, ஸ்வத்ருதாய நமஹ, சாத்யாய நமஹ, பூர்த்தமூர்த்தயே நமஹ, யசோதராய நமஹ, வராஹஸ்ருங்கத்ருஷே நமஹ, வாயவே நமஹ, பலவதே நமஹ, ஏகநாயகாய நமஹ, ஸ்ருதிப்ரகாஷாய நமஹ, ஸ்ருதிமதே நமஹ, ஏகபந்தவே நமஹ, அநேகத்ருஷே நமஹ, ஸ்ரீவல்லபசிவாரம்பாய நமஹ, சாந்தபத்ராய நமஹ, சமஞ்சசாய நமஹ, பூஷயாய நமஹ, பூதிக்ருத்பூதயே நமஹ, பூஷணாய நமஹ, பூதவாஹனாய நமஹ, அகாயாய நமஹ, பக்தகாயஸ்தாய நமஹ, காலஜ்ஞானினே நமஹ, கலாவபுஷே நமஹ, சத்யவிரத மகாத்யாகினே நமஹ, நிஷ்டாசாந்திபராயணாய நமஹ, பரார்த்தவ்ருத்தயே நமஹ, வரதாய நமஹ, விவிக்தாய நமஹ, ஸ்ருதிசாகராய நமஹ, அனிர்விண்ணாய நமஹ, குணக்ராஹிணே நமஹ, கலங்காகாய நமஹ, கலங்கக்னே நமஹ, ஸ்வபாவருத்ராய நமஹ, மத்யஸ்தாய நமஹ, சத்ருக்னாய நமஹ, மத்யநாசகாய நமஹ, சிகண்டினே நமஹ, கவசினே நமஹ, சூலினே நமஹ, சண்டினே நமஹ, முண்டினே நமஹ, குண்டலினே நமஹ, மேகலினே நமஹ, கவசினே நமஹ, கட்கினே நமஹ, மாயினே சம்சார சாரதயே நமஹ, அமிருத்யவே சர்வதிருஷே நமஹ, சிம்ஹாய நமஹ, தேஜோராஷயே மகாமணயே நமஹ, அசங்கேயாய நமஹ, அப்ரமேயாத்மனே நமஹ, வீர்யவதே நமஹ, காரியகோவிதாய நமஹ வேத்யாய நமஹ வேதார்த்த வித்கோப்த்ரே நமஹ சர்வாச்சாராய நமஹ முனீஸ்வராய நமஹ அனுத்தமாய நமஹ துராதர்ஷாய நமஹ மதுராய நமஹ பிரியதர்ஷனாய நமஹ சுரேஷாய நமஹ சரணாய நமஹ சர்வஸ்மை நமஹ சப்த ப்ரஹ்ம சதாங்கதயே நமஹ காலபக்ஷாய நமஹ கலங்காரயே நமஹ கங்கணீகிருத வாசுகயே நமஹ மகேஷ்வாசாய நமஹ மஹீபர்த்ரே நமஹ நிஷ்கலங்காய நமஹ விஷ்ருங்கலாய நமஹ த்யுமனயே தரணயே நமஹ தன்யாய நமஹ சித்திதாய நமஹ சித்திசாதனாய நமஹ நிவ்ருத்தாய நமஹ சம்வ்ருதாய நமஹ ஷில்பாய நமஹ வியூடோரஸ்காய நமஹ மஹாபுஜாய நமஹ ஏகஜ்யோதிஷே நமஹ நிராதங்காய நமஹ நாராயணாராயண பிரியாய நமஹ நிர்லேபாய நமஹ நிஷ்பிரபஞ்சாத்மனே நமஹ நிர்வ்யக்ராய நமஹ வ்யக்ரநாசனாய நமஹ சவ்யஸ்தவ பிரியாய நமஹ ஸ்தோத்ரே வ்யாசமூர்த்தயே நமஹ அநாகுலாய நமஹ நிரவத்ய பதோபாயாய நமஹ வித்யாராஷயே நமஹ அவிக்ரமாய நமஹ பிரசாந்த புத்தயே அக்ஷுத்ராய நமஹ க்ஷுத்ரக்னே நமஹ நித்யசுந்தராய நமஹ தைர்யாக்ர்யதுர்யாய நமஹ தாத்ரீஷாய நமஹ சாகல்யாய நமஹ சர்வரீபதயே நமஹ பரமார்த்த குரவே த்ருஷ்டயே நமஹ குரவே நமஹ ஆஶ்ரித வத்ஸலாய நமஹ ரஸாய நமஹ ரஸஜ்ஞாய நமஹ சர்வஜ்ஞாய நமஹ சர்வசத்வாவலம்பனாய நமஹ இதி ஸ்ரீ லிங்க மஹாபுராணே பூர்வபாகே சஹஸ்ரநாமாபிஹி பூஜனாத் விஷ்ணு சக்ரலாபோ நாம அஷ்டநவதிதமோத்யாயஹ ஸமாப்தஹ.
1: ஓம் நமஶிவாய. You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: இதி த்ரயத்ரிம்ஷோத்யாயஹ.
1: ஓம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நம சிவாய.
3: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம்.org, தி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் யூ ஆர் அபவுட் டு லிசன் இஸ் ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்ஸ். டைட்டில் இஸ் அக்ஷர மணமாலை, பிரசன்டட் பை ஸ்ரீ நொச்சூர் வெங்கட்ராமன். தேங்க்யூ. ஓம் நம சிவாய.
4: அந்யமீஷம் சரணம் பிரபத்யே. அருணாச்சலவரற்கேற்ற அக்ஷரமணமாலை சாற்ற கருணாகரகணபதியே கரமருளி காப்பாயே. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம்.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம்.org. ஓம் நமசிவாய.

ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shtikhanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: Om Namah Bhadrataya Lokanam Sudhirekale Satyam Nalukaya Shivaya Paramatmane.
3: Lakshana Pramanatina Hi Vastu Siddhi Jagatkaranam Brahma Kim Pramana
4: Kim Pramanakam
3: Kim Pramanakam
4: Kim Pramanakam Ekam Padam
3: इत्यतः
4: आह शास्त्रयोनित्वात् सूत्रस्य अवतारिका दीयते. इदं तु प्रसिद्धं लक्षणप्रमाणाधीना हि वस्तुसिद्धिः. यदा लक्षणमुच्यते तदानीं तल्लक्षणकं वस्तु केन प्रमाणेन सिद्ध्यति इति प्रमाणविषयक आकाङ्क्षा भवति. तदानीं प्रमाणं वक्तव्यं. तदर्थं प्रमाणं वक्तुं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात् इति. नैव यादृशं लक्षणं ब्रह्मणः उक्तं तादृशलक्षणविशिष्टं ब्रह्म वर्तते इत्यत्र किं प्रमाणम् इति प्रमाणविषयकजिज्ञासा. अस्यां जिज्ञासायां प्रमाणं वक्तव्यम्. एतादृशे ब्रह्मणि किं लौकिकं प्रमाणं किमपि अस्ति वा, प्रत्यक्षमस्ति वा, अनुमानमस्ति वा, अथवा अन्यदेव किमपि अस्ति वा इति. तर्हि अत्र शास्त्रमेव प्रमाणं. शास्त्रं वेदः, तदेव मूलप्रमाणम्. अन्यत् यत्किञ्चित् प्रमाणम् अस्ति चेदपि तद् वेदानुसारित्वेन प्रमाणं भवति, न तु स्वतन्त्रं प्रमाणं. तर्हि स्वतन्त्रं प्रमाणं तु वेद एव इति वक्तव्यं. तदर्थम् इदं सूत्रम् आरभ्यते शास्त्रयोनित्वात्.
3: यतः शास्त्रं योनिः प्रमाणं तत एव जगज्जन्मादिलक्षणं ब्रह्म भवति इति शेषः.
4: ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति कुतः? तत्र किं प्रमाणं? ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति इत्यत्र किं प्रमाणम् इत्युक्ते वेदः. वेदेन उच्यते, वेदेन तदेव तात्पर्येण बोध्यते इति कृत्वा ब्रह्म जगज्जन्मादिलक्षणं भवति. जगज्जन्मादिलक्षणं यस्य तत् जगज्जन्मादिलक्षणं, ब्रह्मणः विशेषणं तथाविधं भवति इति. यतः शास्त्रं योनिः प्रमाणम्, अत्र योनिशब्दः वर्तते सूत्रे. अन्त योनिशब्दतक् प्रमाणम् अर्थम्, योनिशब्दतक् कारणम् अर्थं साधारणम. अद् कारणं नाम हेतुः. ஹேது ரெண்டு விதத்தில் இருக்கு. ஒன்று காரகஹேது, இன்னொன்று ஜ்ஞாபகஹேது. தெரியும் இல்லையா? காரகஹேது ஜ்ஞாபகஹேது. காரகம்னா ஜனகம், ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடியது. இப்போ வன்னியும் தூமத்தையும் எடுத்து பாரு. வன்னியும் தூமவும் அனுமானத்தில் தூமஹா ஹேதுன்னு சொல்கிறோம் இல்லையா? தூமஹா கதம் ஹேது பவதி? வன்னி கலு ஹேது தூமஸ்ய. யார் ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுப்போம், என்ன பதில்? தூமம் வன்னிக்கு காரணமா, வன்னி தூமத்துக்கு காரணமா? வன்னி தானே தூமத்துக்கு காரணம். அப்ப வன்னி ஹேதுன்னு தானே சொல்லணும். அப்ப நீங்க ஏன் தூமம் ஹேதுன்னு சொல்றீங்க?
3: தூமம் பிரதி வன்னி காரக ஹேது, வன்னி பிரதி தூமா ஞாபக.
4: அதுதான் அடுத்து, அதுதான் சொன்னேன். பிரகிருதி அனுமானே ஞாபக ஹேது அபேட்சதே. யதா வன்னி தூமஸ்ய ஜனக ஹேது காரக ஹேது, அதேவ தூமஹ வன்னேஹ ஞாபக ஹேது. காரணம் வினா காரியம் ந ஜாயதே இது கிருத்வா காரியம் காரணம் ஞாபயதி. காரியம் காரணம் ஞாபகத்தை, காரணத்தை தெரிவிக்கிறது. அதனால அனுமானத்தில் தூமம் ஹேதுன்னு சொல்லுவோம். அத்த அப்போ என்னாச்சுன்னா, யோனி சப்தத்துக்கு காரணம்னு அர்த்தம். காரணம் ரெண்டு விதமா இருக்கு, ஜனக காரணம், ஞாபக காரணம். காரக ஹேது ஞாபக ஹேது. பிரகிருத்தே பிரம்மண காரணம் கிம் இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. ஜிஜ்ஞாசா நாஸ்தி இத்துக்கே பிரம்மண ஜனக ஹேது கா இது ஜிஜ்ஞாசா நாஸ்தி. பிரம்மண அநாதித்வாத் தரி பிரம்மண ஜாபக ஹேது கா. பிரம்மம் இருக்கு, இப்பேற்பட்ட லட்சணத்தோட பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு இத்தியத்ரா என்ற விஷயத்துல என்ன ஞாபகம்? ஞாபகம்னா தெரிவிக்கக்கூடிய பிரமாணம் என்ன? இயம் பிரமாண ஜிக்யாசா. தஸ்யாம் பிரமாண ஜிஜ்ஞாசாயாம் சத்யாம் சாஸ்திரமேவ தத்ர பிரமாணம் இது வக்தவியம் வர்த்ததே. ததனுசாரேண விக்ரஹம் பிரதர்ஷயதி யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஏவ ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷ. அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்னன்னா விக்ரஹ பேத. சாங்கர பாஷ்யத்துல வேற விதமான விக்ரஹம் பகுரிஹி எடுத்திருக்கா, இந்த விக்ரஹம் சொல்லல. அர்த்தம் இதுதான், இந்த அர்த்தத்துல கொண்டு வரணும். சாஸ்திரம் தை சங்கர பகவத் பாதை கிங் கிருதம் சாஸ்திரம் யோனிஹி யஸ்ய தத சாஸ்திர யோனி பிரம்ம சாஸ்திரம் வேத. சாஸ்திரம் யோனிஹி யோனிஹின ஞாபகஹேது, சாஸ்திரம் யோனிஹி ஞாபகஹேது யஸ்ய பிரம்மணஹ தத பிரம்ம சாஸ்திர யோனி தஸ்ய பாவஹ சாஸ்திர யோனித்வம் தஸ்மாத் சாஸ்திர யோனித்வாத் இதி பஹூரிஹி சமாசம் ஆதாய சூத்ரார்த்தோ வர்ணிதா. ஏதைஹி ஆச்சாரியைஹி கிங் க்ரியதே சாட்சாதேவ தத்ருஷஹ உச்சதே. சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம் இத்யுக்தே சாஸ்திரம் ப்ரதி ஹேதுத்வம் இத்யர்த்தோ நாஸ்தி.
3: சாஸ்திரஸ்ய ஹேதுத்வம்
4: சாஸ்திரஸ்யைவ ஹேதுத்வாத் ஹேதுத்வம் ஞாபகத்வம் ஹேதுத்வம் ஞாபகத்வம் அதுல வித்தியாசம் இல்ல. பிரம்ம ப்ரதி கஸ்ய ஞாபகத்வம் சாஸ்திரஸ்யைவ ஞாபகத்வம் சொல்லணும் இல்லையா, தமேவ அர்த்தமாதாய சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் சாஸ்திர நிரூபிதம் யோனித்வம் இல்ல, சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய யோனித்வம் காரணத்துவம் ஞாபகஹேதுத்வம் பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனி சாஸ்திரம் யோனிஹி யோனிசப்தா சுபாவதா புல்லிங்கே அஸ்தி பிரம்ம பிரதி சாஸ்திரம் யோனிஹி தர்ஹி சாஸ்திரே யோனித்வம் அஸ்தி கலு ததாதாய விக்ரஹ கிருதஹ சாஸ்திரஸ்ய யோனித்வாத் சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம். இந்த விக்ரஹம் இவர் தான் சொல்லியிருக்கார், அவரே சொல்லல, அதுல ஒரு விசாரம் பண்ணிருக்காரு. இங்க லக்ஷணம் இது சப்தஸ்ய அர்த்தம் அசாதாரண தர்மஹ இது சஹ அர்த்தம் அத்ர நாபேக்ஷதே. ஞாபகத்வம் இத்யுக்தே போதகத்வம் இத்யர்த்தம் பிரமாண விதயா போதகத்வம் லக்ஷணம் இத்யர்த்தோ ந அத்ர ரூபஸ்ய ஞாபகம் பவதி பிரத்யக்ஷ பிரமாணம் சக்ஷுரிந்திரியம் இத்யுக்தே அர்த்தகஹ ரூபஸ்ய லக்ஷணம் அசாதாரண தர்மஹ சக்ஷுரிந்திரியம் இத்யர்த்தோ நாஸ்தி ரூபஸ்ய ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் ரூபே பிரமாணம் பவதி சக்ஷுரிந்திரியம் கீதே ரூபே இத்யுக்தே ஏதாதிருஷே ரூபே சுக்லரூபம் வர்த்ததே இத்யத்ர கிம் பிரமாணம் இத்யுக்தே சுக்லரூபஸ்ய லக்ஷணம் ந சுக்லரூபஸ்ய அசாதாரண தர்மஹ அன்யேவ பவது ததா அதஹ இதானீ லக்ஷண சப்தஸ்து பிரமாண பரதயா ந ப்ரயுக்தஹ ந லக்ஷண சப்தஹ ந ப்ரயுக்த ஏவ ஜைமினிய சூத்ரே லக்ஷண சப்தஹ ப்ரயுக்தஹ பிரமாண பரதயா சோதனா லக்ஷணார்த்தோ தர்மஹ இத்யத்ர அத்ர லக்ஷண சப்தஹ நாஸ்தி சாஸ்திர பிரமாணகத்வாத் சாஸ்திர பிரமாணகத்வாத் இது யதா அர்த்தஸ்ய ததா பகவத்பாதைஹி விக்ரஹ சங்கராச்சாரியைஹி விக்ரஹ கிருதஹ சாஸ்திரம் யோனி யஸ்ய தத் சாஸ்திர யோனி சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம பௌரிஹி இருக்காங்க, இவர் பௌரிஹி சொல்லல. அது அந்த விக்ரஹ வேதம் வர்றதுக்கு என்ன ஒரு காரணம்னா, இந்த இப்படியே சொல்லலாமோ இல்லையோ அவர் இப்படி சொல்லல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி சாதாரணமா அது இவர் எடுத்து காமிச்சிருக்கார். இப்போ அத்த வியாக்கியானே பட்டாமி யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹா இது அத்த பாஷ்யே அஸ்தி கிள யதஹா சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹா இந்த பாஷ்ய பங்கியை வச்சுட்டு இவர் இந்த விக்கிரகத்தை எடுத்திருக்கார். சாஸ்திரஸ்ய யோனி யோனித்வம் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி யோனித்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதா சாஸ்திரஸ்யைவ பிரம்ம பிரதி ஞாபகத்வாத் இது விக்கிரஹ விவக்ஷிதான் இத்தனேன சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் தஸ்மாதிதி ஷஷ்டி சமாசாஸ்ரயணேன சாஸ்திரஸ்ய பிராமாண்யாத் இத்யர்த்தே சூத்திரம் யோஜிதம் வியாக்கியானம். இது ஏன் அவர் சொல்லலைனால், அதுக்கு ஒரு காரணம், குணவாச்சித்வா குணவாச்சினா சப்தேன சக ஷஷ்டி சமாச நிஷேதோ பவதி. ஷஷ்டி சமாசம் சாதாரணமாக வர முடியாது. பூரண குணே இத்தியாதி சூத்திரம் அந்த சூத்திரம் பார்க்கணும். பூரண குணே இத்தியாதி சூத்திரேனா குணசப்தா தத்த வர்த்ததே குணவாச்சக சப்தேன ஷஷ்டி சமாச நிஷேதோ வர்த்ததே. அந்த தர்மத்தை சொல்லக்கூடிய சப்தம் தானே யோனித்வம் யோனித்வம் இது தர்ஹி ஷஷ்டி சமாசம் சாஸ்திரஸ்ய யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திரநிஷ்டம் யோனித்வம் இத்தர்த்தே சாஸ்திர யோனித்வம் இது சமாசம் ந சித்தியதி இது ஆலோச்ய பகுரீகில் உக்தா தை. அப்போ ஏன் இவர் இப்படி சொன்னார் கேட்டால் அதுக்கும் சமாதானம் கொடுக்குறார். சாதாரணத எதி சூத்திர சாட்சாத் சௌத்திரேண நிஷேதேன நிஷேதேவ பவதி

0: संज्ञा प्रमाणत्वात् इति सूत्रम्
1: तत्र सौत्रत्वात् तत्र यः प्रयोगः कृतः तस्य साधुता स्यात् तावता तत् स्वीकृत्य अत्रापि प्रयोक्तुं शक्यते इति नागतम्
0: अस्ति तथा भवति सौत्रत्वात् साधु इत्येव न सत्यं भवदुक्तं सम्यगेव छान्दसम् इति स्यात् खलु इत्युक्ते कुत्रचित् तथा स्यात् कुत्रचित् एवं रीत्या शिष्टप्रयोगे सति केवलं तस्य छान्दसत्वम् इति न अन्दमारि प्रयोगं नमुकं पणलाम् அவர் சூத்திரக்காரர் அந்த மாதிரி பிரயோகம் பண்ணி தெரிவிக்கிறார். இப்போ இங்கே என்னாச்சுன்னா தது அசிஷ்யம் சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரம். இங்கே சம்யா பிரமாணத்வான்னு ஒரு பதம் இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வான்னு இருக்கு. சம்யாயாக பிரமாணத்வாதித்தர்த்தே சம்யா பிரமாணத்வான்னு சூத்திரக்காரர் சொல்கிறார் இல்லையா. இங்கே அத்தையா அத்தாபி ததைவ சாஸ்திரஸ்ய பிரமா யோனித்வா சாஸ்திர யோனித்வா சாஸ்திரஸ்ய யோனித்வம் சாஸ்திர யோனித்வம் இத்தியவம் ரூபேண சௌத்திரேண நிர்தேசேன அயமபி சமாசம் சித்தியதி இத்தபிப்பிராயேண ஏதைஹி ஆச்சாரியைஹி ஏவம் விக்ரஹ கிருதா இது தைஹி கிமர்த்தம் ததா அயம் விக்ரஹ தியக்தா இத்துக்தே க்ளேஷஹ வர்த்ததே கலு ஏவம் சௌத்ரேண நிர்தேசேன சாதனீயம் வர்த்ததே தவேக்ஷ பஹூரிஹிரேவ அஸ்து இது தைஹி ததா கலு இதானீம் ஆயிடுது இல்லையா யத சாஸ்திரம் யோனிஹி பிரமாணம் அதஹ ஏவ ஜன்மாதி ஜகத் ஜன்மாதி லக்ஷணம் பிரம்ம பவதி இது சேஷஹ விஷயஸ்து ஸ்பஷ்டஹ
2: அத்ர ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் உத பிரமாணாந்தரேனாபி கம்யம்
0: அதிகரணே சந்தேக இப்போ சாட்சாத் அதிகரணே சித்தாந்தக்க கிரியதே சாஸ்திரம் பிரம்மணி பிரமாணம் பவத்தியேவ பவத்தியேவ இது எதா சித்தாந்த கிரியதே தரி நபவதி இது பூர்வபக்ஷ கர்த்தவியா ததனுசாரேண சந்தேக உத்தாபனியா ஜகத் காரணம் பிரம்ம சாஸ்திரைக கம்யம் சாஸ்திரைக பிரமாணகம் உத ந உத பிரமாணாந்தரேனாபி கம்யம் இது சந்தேக சாஸ்திரேணைவ அவகம்யம் வா அது சாஸ்திரமேவ பிரமாணம் வா அதுவா பிரமாணாந்தரம் அப்படி அஸ்தி வா இது சந்தேக
2: ஜகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச வைச்சித்ரி கர்பித கர்பிதத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் இது கர்த்தா கஷ்டித் கல்பனீயா சர்வஜ்ஞத்வாதிமான் ந அசௌ சாஸ்திரைக கம்ய இது ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம்
0: நாசௌ சாஸ்திரைக கம்ய இது நாசௌ சாஸ்திரைக கம்ய இது தது படிக்கும் பொழுது நாசௌ சாஸ்திரைக கம்யா இதி இது விசர்க்கம் யோஜயித்வா படனீயம் அதுவா நாசௌ சாஸ்திரைக கம்ய இதி தத்ர சம்ஹிதாம் வினா சாஸ்திரைக கம்ய இதி இது படனீயம் சாஸ்திரைக கம்யா இதி ஏவம் ந படனீயம்
2: ந அசௌ சாஸ்திரைக கம்யா இதி ந அஸ்மின் சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா இதி
0: பஷ்யது நைய்யாயிக ரீத்யா இதானீம் யதா விசாரியதே தரி சாஸ்திரைகம்யம் இது அனுமானேன கம்யதே அனுமானம் வர்த்ததே ஜகத்காரணத்வேன கில பரமேஸ்வர சாதனியா ஜகத்காரணத்வேன பரமேஸ்வரம் சாதயிதும் அனுமானம் வர்த்ததே பிரசித்தம் தரி அனுமானேன சித்யதி தரி அனுமானேனைவ சாஸ்திரேனைவ சித்யதி இது கிமர்த்தம் வக்தவ்யம் அனுமானேனாபி சித்யதி இது வக்தும் சக்யதே கலு சக்யதே இது பூர்வபக்ஷ பங்க்திம் யோஜயது
2: ஜகதிதம் சாவயவம் காவியமேவ தச்ச வைச்சித்ர கர்ப்பிதத்வேன
0: கிம் அனுமானம் உச்சதே அத்த ஐயாயிக்கான அனுமானமேவ சித்தியம் குராதிகம் கர்த்தஜன்யம் காரியத்வாதி உச்சதே கிள அந்த அனுமானம் தான் சப்தங்கள் வித்தியாசமா இருக்கா சித்தியம் குராதிகம் சொல்ற வேண்டிய இடத்துல வைச்சித்ர கர்ப்பிதத்வேனா இருக்கு இல்லையா இந்த விசித்திரம் ஜெகத் விசித்திரம் கிரி நதி சமுத்திராதி சகிதம் ஜெகத் அந்த விசித்திரம் இது சப்தேனா அஸ்மதாதிபி கர்த்தும் அசக்கியம் கேனச்சித் புருஷேண உற்பாதயித்தும் அசக்கியம் ஜெகத் இது விவக்ஷா வர்த்ததே தர்த்தம் வைச்சித்ர கர்ப்பிதம் இது கிருத்வா ஸ்வோசித கர்த்தகம் ஸ்வோசித ததுச்சித கஷ்டித் கர்த்தா அப்பேற்பட்ட பிரபஞ்சத்தை பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தா ஸ்வோசித கர்த்தகம் இது கஷ்டித் கர்த்தா சித்தியதி தரி பக்ஷஸ்து கா இத்துக்க நையாயிகை யதா உக்தம் தத்வதேவ கிருத்தியங்குராதி ரூபம் கிரி நதி சமுத்திராதி யுக்தம் ஜெகத் விமதம் ஜெகத் விமதம் ஜெகத் பிராச்சீன கிரந்தேஷு லிகந்தி விமதம் ஜெகத் ஸ்ரீமா விமதம் விமதம் இத்துக்தே விமதி விப்ரதிபத்தி விப்ரதிபன்னம் ஜெகத் விப்ரதிபன்னம்னா மாறி மாறி நல்ல அர்த்தம் இல்ல இப்போ சந்தேகாஸ்பதம் இத்தியர்த்தா சந்தேகாஸ்பதம் என்ன சகர்த்திருகம் வா நவா சகர்த்திருகம் வா நவா இத்தியாகாரக சந்தேகசிய விஷயீபூதம் ஜெகத் அதுதான் பட்சம் ஏன் அப்படி சொல்லணும்னா கட்டாதிகம் திருஷ்டாந்தி கர்த்தவியம் கலு கடவத திருஷ்டாந்தம் பண்ணணும் கடத்துக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு யாருக்குமே சந்தேகம் இல்லை கிரி நதி நதி சமுத்திராதி நாம் கஷ்டித் கர்த்தா அஸ்திவானவா அங்க சந்தேகம் இருக்கு.

0: கண்ணால தெரியல யாரும் கர்த்தா இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க சாதாரணமா பிரத்யக்ஷமா இல்லை. தரி பிரத்யக்ஷ சித்த கர்த்திருக்கம் எத்யத் வர்த்ததே கட பட்டாதிகம், அதெல்லாம் திருஷ்டாந்தமா பட்சத்திலிருந்து வெளியில் போடணும் இல்லையா, பக்ஷாத் பகிஷ்கர்த்தவியம், அப்பதானே அது திருஷ்டாந்தமா சொல்ல முடியும். ததர்த்தம் விமதம் ஜெகத் இது வதந்தி, விமதம் இத்தியுக்தே இதம் சர்வம் அண்டர்ஸ்டுட் தத்ரா, எங்க கர்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கு சந்தேகமா இருக்கோ அது பக்ஷமா வச்சுக்கணும், சாத்திய சந்தேகா வரணும் இல்லையா, சாத்திய சந்தேகம் இருக்கணும் பட்சத்துல. அத்த அந்த சாத்திய சந்தேகத்தோட இருக்கிற அந்த பக்ஷம் அது காமிக்கிறதுக்கு விமதம் ஜெகத்னு சொல்லலாம். அஸ்து ததைவ யோக்ஷாது சாயவ விமதம் ஜெகத் சகர்த்திருக்கம் ஹேது என்ன காரியத்துவாத் காரியத்துவாத் கடவத் சொல்லணும். தானியம் பிரதமத ஏதேக்கம் லிகந்தி ஜெகதிதம் சாவயவம் காரியமேவா கிமர்த்தம் ததா உத்தம், ஏதோ ஒன்று எழுதும் போது அதுக்கு பின்னாடி ஒரு சந்தேகம் கொண்டு வரணும் இல்லையா, ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ சாவயவத்வாத் காரியத்துவம் சித்தியதி, அது எதுக்கு சொல்லணும், இப்போ பக்ஷத்துல ஹேது இருக்கணும் இல்லையா, பக்ஷம் என்ன ஜெகத்து பக்ஷம், ஹேது காரியத்துவம், காரியத்துவ ரூபோ ஹேது ஜெகதி அஸ்தி, அது முதல் சாதிக்கணும் இல்லையா. கஷ்டித் பிரச்சேத் சமக்ரம் ஜெகத் காரியமேவா இது கிமர்த்தம் தொய கசந்த் நிர்ணயம் தொயா, காரியம் சே தசிய கர்த்தா அபேட்சதே, ஒரு காரியமா இருந்தா தானே கர்த்தா வேணும், இதெல்லாமே காரியம் எதுக்கு சொல்லணும், எங்க வந்து பிரத்யக்ஷமா காரியத்துவம் தெரியறதோ அது காரியம், அங்க கர்த்தா கர்த்தாவும் தெரியறது, கட்டப்பட்டாதிகம் காரியம்னு நமக்கு பிரத்யக்ஷமா இருக்கு, அதுக்கு கர்த்தா இருக்கா இல்லையான்னு சந்தேகம் கூட இல்லை, கர்த்தா கண்ணால தெரியறது, எங்க வந்து கர்த்தா தெரியறது இல்லையோ அது காரியமாக காரியமே இல்லைன்னு சொல்லுங்கோ, கர்த்தா இல்லை காரியமும் இல்லை, தத் கர்த்தா கர்த்தா கர்த்தாபி நாஸ்தி தத் காரியமபி நாஸ்தி, கர்த்திருத்தும் சகர்த்திருக்கத்துமபி நாஸ்தி காரியத்துமபி நாஸ்தி இத்துச்சதாம் இத்தியுக்தே, அப்படி இல்லைன்னு சொல்லணும், ஜெகத் காரியம்தான், ஹேது சித்தியர்த்தம் அனுமானாந்தரம் பக்ஷே ஹேது நாஸ்தி சேத் கஹ தோஷா ஸ்வரூபாசித்தி, பக்ஷே ஹேத்வபாவ ஸ்வரூபாசித்தின்னு வரும், ஹேத்வபாவோ பக்ஷா ஸ்வரூபாசித்தி, தரி பக்ஷா ஜெகத் தத்ர காரியத்துவமேவ நாஸ்தி இது கஷ்டித் வதேத், தரி ஸ்வரூபாசித்தி சங்கியதே, ஸ்வரூபாசித்தி வாரணாய வாரணாய பிரதமதா அந்யத் அனுமானம் கர்த்தவியம், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், ஜெகத் காரியம் சாவயவத்வாத், அனேன சாவயவ் எத்யத் சாவயவம் தத்தத் காரியம் வியாப்தி இருக்கு இல்லையா, கிரி சமுத்திர நதி சமுத்திராதிகம் சாவயவம் வாதவா இத்தித்ர கஸ்யாபி சந்தேகோ நாஸ்தி சாவயவமேவ, தரிஹி சாவயவத்வேன ஹேதுனா பக்ஷீபூதே பிரபஞ்சே காரியத்துவம் சித்தியதி, இதானீம் ததேவ காரியத்துவம் ஹேது கிருத்திய சகர்த்தகத்துவம் சாத்தியதே, இது எதர்த்தம் ததா லிகிதம் ஜெகதிதம் சாவயவம் காரியமேவ தச்ச
1: வைசித்ரி கர்த்திகத்வேன ஸ்வோசித கர்த்திருக்கம் கர்த்தா கஷ்டித் கல்பனீயம்
0: இதி இதி ஸ்வோசித கர்த்திருக்கம் இதி
1: இதி ஸ்வோசித கர்த்திருக்கம் இதி
0: இதி இதி கிருத்வா இதி வியாப்தே சத்வா யத்யத் காரியம் தத்தத் ஸ்வோசித கர்த்திருக்கம் இதி வியாப்திரஸ்தி, சகர்த்திருக்கம் ஏதோ ஒண்ணு கஷ்டித் கர்த்தா அப்படி இல்ல, ஸ்வோசித கர்த்திருக்கம் இது இதெல்லாம் காரியமா இருக்கோ அது அப்பேற்பட்ட காரியத்தை உண்டு பண்றதுக்கு சாமர்த்தியம் உடைய ஒரு கர்த்தாவோடு சேர்ந்தது இத்தியர்த்தம் தான் சோஜித கர்த்தகம் ததா விவக்ஷா வருது, தச்ச வைச்சித்திரிய கர்ப்பிதத்துவேன, அப்ப பிரபஞ்சம் எப்பேற்பட்டது நமக்கு தெரியும் வைச்சித்திரிய கர்ப்பிதமா இருக்கு, அதனால தஸ்யாபி ததாவித கஷ்டித் கர்த்தா மகாத்மா அபேட்சதே சாமான்யா கஷ்டித் கர்த்தா நசித்தியதி, சர்வஜத்வாதி குணக கஷ்டன கர்த்தா அபேட்சதே, சர்வஜா இருந்தா தான் அது பண்ண முடியும் இல்லைன்னா பண்ண முடியாது, இது பூர்வபக்ஷா நாம அனுமானேனாபி சித்தியதி இது நாஸ்தி அனுமானேனாபி சித்தியதி இது சர்வஜ்ஞத்வாதிமான் கஷ்டன கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி, ஏன்னா சர்வஜ்ஞனா இல்லைன்னா அது தத் கர்த்திருத்வம் ஏவ ந பவதி, தர்ஹி தன்னிர்மாணார்த்த அபேக்ஷித சாமர்த்திய விசிஷ்ட கஷ்டித் கர்த்தா அனேன அனுமானேன சித்தியதி, அத்தனை சர்வஜ்ஞத்வாதிகமபி சர்வஜ்ஞத்வாதிகமபி தஸ்ய சித்தியதி, தர்ஹி யத் லக்ஷணம் பிரம்மணா உக்தம் தல்லக்ஷணம் அனுமானேனைவ சித்தியதி, தாதுஷ லக்ஷணயுக்தம் பிரம்மா சர்வஜ்ஞத்வ சர்வசக்திமத்வாதி குணயுக்தம் பிரம்மா அனுமானேனைவ சித்தியதி, அர்த்தாபத்தி பிரமாணம் அங்கீக்ரியதே சேத் சம்யக் தேனாபி சித்தியதி தாவதேவ
1: சித்தாந்தஸ்ய
0: ததா நாபேக்ஷதே, அத்ர பிரம்மசூத்ரேஷு இதானிம் பூர்வபக்ஷி கஷ்சித் நைய்யாயிகோ வா ததைவ அபேக்ஷதே இதி நாஸ்தி, இதானிம் பௌதுக்தரீத்யா ததா ஸ்வீகாரேபி தோஷோ நாஸ்தி, கஷ்டித் தார்சனிகா அன்யா பூர்வபக்ஷி இத்யபி நாபேக்ஷதே, சூத்திரகாரா ஸ்வாதந்திரேனாபி ஏவம் சம்பாவிதம் பக்ஷம் பூர்வபக்ஷத்வேன யோஜயிதும் பிரபவதி, அத இதா கிமர்த்தம் மயா இதானிம் ஆதாவேவ உக்தம் இத்யுக்தே பிரத்யதிகரணம் பவான் कश्चन अन्यं दार्शनिकं पूर्वपक्षित्वेन स्थापयितुं यदि प्रयतते अद् किडक्यात् नडकवे नडकात् अदनाल संदेहस्तु कश्चित् प्राप्यते संदेहे तत्र निराकरणीया कोटिः पूर्वपक्षकोटिः तावदेव तां कोटिं स्वीकृत्य कश्चित् अन्यः कश्चन दार्शनिकः तत्र युद्धं कर्तुं तिष्ठत्येव इति नास्ति अस्ति चेत् अस्तु तावदेव अत्र तु भवदुक्तरीत्या नैयायिकः पूर्वपक्षी इति कथने विरोधोऽपि नास्ति
1: नासौ शास्त्रैकगम्य इति नास्मिन् शास्त्रस्य प्रामाण्यम्
0: असौ शास्त्रैकगम्यः नास्ति इति कृत्वा शास्त्रस्य अत्र प्रामाण्यं नास्ति इति शरीयर्ग अङ्गोरु सन्देहं वर्णो शास्त्रैकगम्यो नास्ति अनुमानेनापि गम्यते गम्यते नाम ज्ञायते परमात्मा उक्तलक्षणविशिष्टः परमात्मा शास्त्रेणापि गम्यते अनुमानेनापि गम्यते इति खलु आगतं शास्त्रेण न गम्यते इति आगतं वा शास्त्रस्य प्रामाण्यं नास्ति इति कथं इति शङ्का भवति खलु शास्त्रेण न गम्यते इति कथं भवता उच्यते अनुमानेन अनुमानेनापि सिद्ध्यति अनुमानेनापि सिद्ध्यतु शास्त्रेणापि सिद्ध्यतु परन्तु कथम् आचार्यः लिखति नासौ शास्त्रैकगम्यः इति अयं परमात्मा शास्त्रेणैव अवगम्यते इति तु नास्ति अनुमानेनापि अवगम्यते इति कृत्वा अस्मिन् शास्त्रस्य कथं लेखनीयमासीत् शास्त्रस्यैव प्रामाण्यमिति वक्तुं न शक्यते इति खलु वक्तव्यं परन्तु शास्त्रस्य प्रामाण्यमेव नास्ति इति लिखति तत् कथं कुतः एवं लिख्यते इति स्वयमेव अग्रे स्पष्टीकरोति पश्यतु अग्रे अग्रिमं पङ्क्तिं पठतु तदेव शास्त्रस्य प्रमाणान्तर अप्राप्तः विषयः वक्तव्यः अनधिगते मानान्तरेण अनधिगते विषये शास्त्रस्य प्रामाण्यं वक्तव्यम् इदानीं किं भवति अयं परमात्मा अनुमानेनापि यदि अवगन्तुं शक्यः तर्हि शास्त्रस्य सः असाधारणो विषयः नास्ति इत्यागतं शास्त्रं परमात्मतात्पर्यकं न भवति इत्यागतं येन असाधारणमानविषयमिल्लत् मानान्तरेणापि लभ्यते खलु अपरार्थवादं मादरि आयुडु परमात्मप्रतिपादकं शास्त्रवाक्यम् अर्थवादः इति भविष्यति यतोहि मानान्तरेण अनवगम्यः विषयः यः वर्तते तत्रैव शास्त्रस्य परमं तात्पर्यं वक्तव्यम् अन्यत्र सर्वत्र अवान्तरं तात्पर्यमेव परमं तात्पर्यं तु न सिद्ध्यति प्रत्यक्षेणानुमानेन प्रत्यक्षेण अनुमित्या वा यस्तूपायो न बुध्यते एतं विदन्ति वेदेन तस्मात् वेदस्य वेदता नृक् எந்த ஒரு விஷயம் பிரத்யக்ஷத்தினாலேயும் அனுமானத்தினாலேயோ ஒன்றும் கிரகிக்க முடியாதோ அப்பேற்பட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுனால தான் வேதத்தை வேதம்னு சொல்றதுன்னு மானாந்தரேன அனதிகதே விஷய வேதசிய பிராமணியம் வக்தவியம் இப்போ பரமாத்மஸ்வரூபம் என்றது அனுமானத்தினாலேயும் தெரிஞ்சுக்க முடியும்னா சத்தியம் அனுமானேன அவகமியத்தை கரு தரி தத்போதனாய வேத நாகதா இது ஆயாதி தத் மானாந்தரேன அனுமானேன சித்தமேவ வேதேன அனூத்தியதே இது வக்தவியம் ஆபததி यदि तथा स्यात् तर्हि मानान्तरेण अवगते अर्थे वेदस्य प्रामाण्यं न भवति इति आगतं प्रामाण्यं नाम तदेव तात्पर्येण बोध्यते इति वक्तुं न शक्यते इति आगतम् अदुरु कुळपम् इन्नोन्न अनुमानं एप्पेर्पट्ट स्वरूपत्ते कामिक्रतु अदुदा इप्पो एडुक्क मुडियुम् अन्त अनुमानत्तोड एदावदु विरोधम् इरुन्दाल् अंग तडुक्कुम् अदु एडुक्क कूडादु वेदत्तिन वेदं अनुमानं पोर वळियिल वेदं पोणन्नु वरुम् अनुमानाधीनमा वेदत्ते कोण्डु पोणन्नु वरुम् அப்படியெல்லாம் ஏற்பட்ட சிரமங்கள் இருக்கு ததாச்ச அனுமானேனாபி சித்தியது வேதேனாபி சித்தியதுன்னு சொன்னால் அது அப்படியே விட முடியாது அதா எதி அனுமானேன சித்தியதி இத்யுச்சதே தரி வேதசிய தத்ர பிரமாண்யமேவ ந பவிஷ்யதி உக்தரீத்யா அதா வேதஹ பிரமாணம் ந பவதி இத்யத்ய பர்யந்தம் பூர்வபக்ஷா பிராப்தா
2: சோதனைவ பிரமாண்யம் இதி யதாவக்தம்
0: ஆ சோதனைவ பிரமாண்யம் இதி மீமாம்சாயம் தர்மே கிம் பிரமாணம் இத்யுக்தே விதிரேவ பிரமாணம் சோதனைவ பிரமாணம் இதி வர்த்ததே मानान्तराणां तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा अत्र तु किं भवति मानान्तरस्यापि कश्चन प्रवेशो वर्तते परमात्मा इति कश्चित् अस्ति वा इत्युक्ते ऊहितुं शक्यते कथञ्चित् अनुमानतु गुरु वेल इर्कङ्ग ज्योतिष्टोमेन स्वर्गो भवति वा इति पृष्टे तत्र अनुमानस्य अनुमानेन किमपि कर्तुं न शक्यते एवं त्वया एवं यागहोमादिकं क्रियते चेत् मरणानन्तरं किमपि फलं भवति वा इति अदुक एतावत् लाजिक् इर्का अनुमानस्य तत्र प्रवेश एव नास्ति इति कृत्वा क्लेशो नास्ति இங்கே அப்படி இல்லை அனுமானம் கிட்ட வருது பரமாத்மா இருக்கான்னு கேட்டால் அனுமானம் கிட்ட வருது ஆனால் அது பூர்ணமாக ஒரு பிரமாணமாக ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லணும் சித்தாந்தத்தில் ததர்த்தம் பூர்வபக்ஷம் கிருத்வா ஸ்தாபிதம் இதானே சாஸ்திரஸ்ய பிரமாணாந்தர அப்ராப்த விஷயத்வா பிரமாணாந்தரேன அப்ராப்தோயோ விஷய தஸ்மின்னேவ விஷயே சாஸ்திரஸ்ய பிராமாண்யம் வக்தவியம் இது கிருத்வா எதி வேத வேதவாக்கியானாம் பரமாத்மனி பிராமாண்யம் வக்தவியம் പരമാത്മവിഷയ വേദവാക്യം പ്രമാണം ഇതി വക്തവ്യം തർഹി വേദേന യാദൃശ പരമാത്മാ പ്രമീയതേ താദൃശ പരമാത്മാ അന്യേന പ്രമാണേന നൈവ പ്രാപ്യതേ ഇതി ഉപപാദനീയമസ്തി തദർത്ഥം യത്നക്രിയതേ അതഃ പൂർവപക്ഷം ഏവം കൃത്വാ സിദ്ധാന്തഃ ഉച്യതേ സിദ്ധാന്തസ്തു
1: ജഗത്കാരണം ബ്രഹ്മ വേദാന്തശാസ്ത്രൈകഗമ്യം
0: ജഗത്കാരണം ബ്രഹ്മ വേദാന്തശാസ്ത്രൈകഗമ്യം വേദാന്തശാസ്ത്രം എന്ന ഉപനിഷത്ത് എന്നർത്ഥം വേദാന്തശാസ്ത്രം വേദാന്തോ നാമ ഉപനിഷത് വേദാനാം അന്തേ വിദ്യത്തെ അന്തേ ഇത്യുക്തി അവസാനേ ഇതി ഏക അർത്ഥ അതോട് നല്ലത് അന്തശബ്ദസ്യ നിർണയ ഇത്യർത്ഥം വർത്തത് അന്തോ നാമ നിർണയ വേദസ്യ താത്പര്യാർത്ഥ എത്ര നിർണീയത്തെ പരമതാത്പര്യ വിഷയീഭൂത പരമാത്മാ ഉപനിഷദ്ഭാഗേ നിർണീയത്തെ ഇതി കൃത്വാ തേഷാം ഉപനിഷദ്വാക്യാനാം വേദാന്ത ഇതി ശബ്ദ അപ്പൊ വേദാന്ത ഇത്യുക്തി ദ്വൈത വേദാന്തം അദ്വൈത വേദാന്തം അപ്പം എടുത്തു കൂടാതെ ഉപനിഷത്ത് എന്നർത്ഥം ഉപനിഷദ്വാക്യം ഇത്യർത്ഥ തത്ര വേദാന്തശാസ്ത്രൈകഗമ്യം വേദാന്തരൂപം യത് ശാസ്ത്രം ശാസ്യത്തെ അനേന ശാസ്ത്രം വേദാന്തയവ ശാസ്ത്രം വേദാന്തശാസ്ത്രം തേന ഗമ്യം ബോധ്യം തേനൈവ ബോധ്യം എന്ന പ്രമാണാന്തരേണ ലഭ്യത്തെ ഇതി കഥം ജ്ഞായത്തെ വേദാന്തേനൈവ ബോധ്യത്തെ ഉച്യതരുത് വേദാന്തവാക്യമേവ വദതി വേദാന്തവാക്യേനൈവ ഇതം അവഗന്തവ്യം ഇതി വേദാന്തവാക്യത്തിനാലേയാലാം പരമാത്മാ തെരിഞ്ഞിക്കണം പരമാത്മാവേ തെരിഞ്ഞിക്കണം എന്നത് വേദാന്തവാക്യമേ നമുക്ക് ചൊല്ലി കൊടുക്കരുത് പക്ഷേ നാവേദവിൻ മനുതേ തം ബൃഹന്തം തം ബൃഹന്തം ബൃഹന്തം ഇതി ശബ്ദസ്യ കുറച്ച ബ്രഹ്മ ഇത്യർത്ഥ ഒരേ ധാതു പ്രത്യം മറ്റുന്ന മാറുന്നത് ബൃഹൻ ബൃഹന്തൗ ബൃഹന്ത ബൃഹത് ബൃഹതി ബൃഹന്തി ഇടിയാതെ ചൊല്ലുക നപുംസകമോ പുല്ലിംഗമോ ബൃഹിവൃദ്ധൗ ഇതി ധാതു താമതേവ ബൃഹന്തം ഇത്യുക്തി ബ്രഹ്മത്തൈ അർത്ഥം ദ്വിതീയ ഇത് അത്ര ദ്വിതീയ ബൃഹന്തം തം ബൃഹന്തം പുല്ലിംഗ ശബ്ദം എടുത്തിരിക്കാൻ അവിടെ പരമാത്മാനം അവേദവിത് നമനുതെ യഹ വേദം നജാനാതി സഹ നജാനാതി അസ്യാർത്ഥക വേദേനൈവ അവഗന്തും ശക്യത ഇതി ഖലു തദേവ ഇത്യാദിഷു വേദാന്തശാസ്ത്രം അന്തരേണ ബ്രഹ്മണോ ബോധാസംഭവശ്രവണ ബോധോ ന സംഭവതി ഇതി ശ്രൂയതേ
3: ഓം നമ ശിവായ യു ആർ ലിസണിംഗ് ടു ശൈവം.org റേഡിയോസ് 24/7 സ്പിരിച്വൽ ചാനൽസ് ഫ്രം ശൈവം.org ഓം നമ ശിവായ